0: இது ஸ்ரீமத் சங்கராச்சார்ய விரசிதம் கங்காஷ்டகம் சம்பூர்ணம்.
1: அடுத்து சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நேர்லே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஷராவண மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி திங்கட்கிழமை, ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடர்வது குரல் அமுதம்.

பொருளுக்காக உடலை இழக்கும் பரத்தையரின் பொய்யான தழுவல் இருட்டான அறையில் முகமரியா பிணத்தை தழுவியதைப் போன்றதாகும். குறள் எண் 913 அதிகாரம் வரைவின் மகளிர்.

பொருளுக்காக உடலை இழக்கும் பரத்தையரின் பொய்யான தழுவல் இருட்டான அறையில் முகமரியா பிணத்தை தழுவியதைப் போன்றதாகும். குறள் எண் 913 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில்

0: தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம். நேரம் 6:02. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் இணைப்பில் ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கணபதி கானங்கள்.

நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே நபர் கடந்த காலத்தில் இருந்த நீங்கள்தான். இனிய காலை வணக்கம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள்.

நேரம் 6:15. பக்தி நேரம் நிகழ்ச்சியில்தான் இணைந்திருக்கிறோம். பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள், பி. சுஷிலா குரலில்.

நேரம் 6:20, பக்தி நேரம் நிகழ்ச்சியில்தான் இணைந்திருக்கிறோம். உழைப்பின் சக்தியே உலகில் மிக உன்னதமானது. அதை வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேறெந்த சக்திக்கும் கிடையாது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள்.

நேரம் 6:26. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். பிறர் உங்கள் மீது எரியும் கற்களை சேகரித்து அவற்றை ஒரு கோட்டை கட்ட பயன்படுத்துங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இயேசுவையே துதி செய்.

நேரம் 6:30. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். செய்து முடிக்கும் வரை செய்ய முடியாதது போலதான் இருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அஸ்ஸலாமு அலைக்கும்.

நேரம் 6:33. நம்பிக்கை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை உங்களிடமிருந்து பறிக்கக்கூடிய சக்தி இந்த பூமியில் யாரிடமும் இல்லை. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள், எம்.ஆர். விஜயா குரலில்.

நேரம் 6:39. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள்.

நேரம் 6:43. எதிர்காலத்தை கணிப்பதற்கான மிகவும் நம்பகமான வழி அதை உருவாக்குவதுதான். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பிரியா சகோதரிகளின் குரலில் ராதா மாதவா என தொடங்கும் பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

0: நேரம் 6:50. நீங்கள் எவ்வளவு மெதுவாக செல்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் நிற்காமல் செல்வதே முக்கியம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக முருகன் பாடல்கள் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் கேட்டிணைந்திருங்கள்.
1: வெற்றிவேல் முருகனுக்கு.

0: நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பெருமாள் சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்மகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, இப்போவும் சில பேர்கிட்ட இருக்குது, சில குடும்பங்களில் இருக்குது. அதாவது வீட்டில் சாப்பிடும்போது தன் தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிட்றது. அதோட குடும்பத்தில் இருக்கும் எல்லாரும், சின்ன வயசுள்ளவர்கள் வயதானவர்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற பழக்கம். ஒருவருடைய நற்குணத்தை ரெண்டு இடத்துல பார்க்கலாம் பாங்க. ஒன்று சாப்பிட்ற இடம், இன்னொன்று விளையாட்டு மைதானம். விளையாடும்போது உன் நண்பனை சொல்,

உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் சாப்பிடும் போதும் விளையாடும் போதும் எப்படி இருக்கிறார், எப்படி தன் குணத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை வைத்து கண்டுபிடிக்கலாம் பாங்க. அதே போல் குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நல்ல செய்திகள் நல்ல பழக்க வழக்கங்களை பெரியவர்கள்டிருந்து வயசில் சின்ன பிள்ளைங்க கற்றுக்கலாம். அப்புறம் பெருமாள் சாமி ஐயா சம்மணக்கால் போட்டு உட்காரும் பழக்கம், சம்மணம் அப்படின்னா என்னம்பாங்க நம்ம பிள்ளைங்க, சங்கடங்களை போக்க சம்மணம் இடணும். நாம் பொதுவாக எப்

0: உட்காரும் பழக்கம். சம்மணம் அப்படின்னா என்னம்பாங்க நம்ம பிள்ளைங்க. சங்கடங்களை போக்க சம்மணம் இடணும். நாம் பொதுவாக எப்பவும் காலை தொங்க போட்டு தான் உட்காருவோம். ரெண்டு சக்கர வாகனங்களில் பயணிக்கும்போது, பேருந்து ரயில் வண்டி பயணம், சினிமா கொட்டகை, பள்ளி கல்லூரி அலுவலகங்களில், ஏன் வீடுகளில் கட்டில் நாற்காலி சோஃபாக்களில் உட்காறோம் காலை தொங்க போட்டு. இப்படி தொங்க போட்டு உட்காந்தா என்ன, நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் மட்டுமே அதிகமாக போகும். அதே நேரத்தில் சம்மணம் போட்டு உட்காந்தோம்னா இடுப்புக்கு மேலே இரத்த ஓட்டம் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்புக்கு கீழ் உள்ள கால்களுக்கு நடக்கும்போது மட்டும் இரத்த ஓட்டம் போனால் போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புகள் சிறுநீரகம், கணையம், நுரையீரல், மூளை, கண், காது ஆகியவை இடுப்புக்கு மேலே தானே இருக்குது. அதனால் ஒருத்தர் காலை தொங்க போடாமல் சமணங்கால் போட்டு உக்காந்திருந்தா அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கும். எனவே சாப்பாடு சாப்பிடும் போதாவது தரையில் உக்காந்து காலை மடக்கி சமணம் போட்டு தான் சாப்பிடணும். இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் குறைந்து முழு சக்தியும் வயிற்றுப்பகுதிக்கு செல்லும்போது ஜீரணம் நல்லா நடைபெறும். அதே மாதிரி இன்னொன்று, இந்திய வகை கழிவறை. இப்போ எல்லார் வீட்லேயும் ரெண்டு வகையான கழிவறைகளையும் கட்டுறாங்க. ஒன்று இந்தியன் டைப், இன்னொன்று வெஸ்டர்ன் டைப். நம் இந்திய வகை கழிவறையில் காலை மடக்கி உட்காரணும். வெஸ்டர்ன் வகையில் மறுபடியும் நாம் காலை தொங்க போட்டு உட்காரணும். பெருமாள் சாமி ஐயா, நம்மளால் சம்மணக்கால் போட்டு உட்கார முடியலன்னா இந்த உடம்பை எந்த அளவுக்கு நாம் கெடுத்து வச்சுருக்குறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாற்காலி, சோஃபா, சாப்பிட்ற மேஜை அங்கெல்லாம் உட்காரும்போது கூட காலை மடக்கி சம்மணக்கால் போட்டு உக்காந்தா நல்லது. சாப்பிடும்போது கூட ஒரு முறையாக சாப்பிடணும். காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி, பிற்பகல் 1 மணியிலிருந்து 3 மணி, இரவும் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் இரவில் தூங்கணும். பிடிக்காத உணவு வகைகளை சிரமப்பட்டு சாப்பிடக்கூடாது, அவசரம் அவசரமாக சாப்பிடக்கூடாது. நல்லா மென்று ருசித்து ரசித்து சாப்பிடணும். சாப்பிடும்போது இடையில் தண்ணி குடிக்காமல் சாப்பிட்டு முடித்த பிறகு தண்ணி குடிக்கணும். இப்படி சில நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கும்போது நமக்கும் நமது உடலுக்கும் நல்லது நடைபெறும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

கதாநாயகி நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் எல்லாருக்குமே சூப்பர் டூப்பரான காலை வணக்கங்கள். எஸ் உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா தான். இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறேன், அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லலன்னா எப்படி? எஸ் என்ன அப்படின்னா, சமீபத்துல ஒரு வரிகள் படிச்சேன், எதுவும் தாமதமாகி விடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும்ட்டு. உண்மைதான் இல்ல? சே, காலம் போயிருச்சுப்பா, வயசாயிருச்சுப்பா, இதுக்கு மேல நம்ம என்ன செய்யறதுன்ட்டுலாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி ஆரம்பிச்சா கூட நீங்க நினைச்ச இடத்துக்கு கண்டிப்பா போக முடியும். வயது ஒரு வரம்பு கிடையாது அப்படிங்கறது தான் இந்த வரிகள் நமக்கு சொல்லுது. எஸ் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக தாய்ப்பால் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு இதுக்கான விடை தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல என்னுடைய கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில கமெண்ட் பண்ணலாம். எஸ் நிகழ்ச்சியில முதல் பாடலாக அன்பே சிவம் திரைப்படத்துல இருந்து தான் கேட்க போறோம். கமல்ஹாசன் மற்றும் கார்த்திகோட குரல்ல வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையில கேட்டி நயந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

நேரம் 7:07 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த அட்டகாசமான காலை வேளையில வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தாய்ப்பால் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தேன். நேர்கள் எல்லாருமே வந்து இந்த காலை வேளையில் சுறுசுறுப்பாக தன்னோட பதில்கள் எல்லாத்தையுமே வந்து முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுருக்கீங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வணக்கம் சார். மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம்னு சொல்லிட்டு பதிலையும் சொல்லியிருக்கீங்க. பிரமிளா தமிழ் செல்வன், கரெக்டான பதிலாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எஸ் மகாராஜ் சத்தீஸ்கர்லேருந்து, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதிலாக சொல்லியிருக்கீங்க. சிவன் அருண், கரெக்டான ஆன்சர். பிரபு வீரா ராஜபாளையம்ல இருந்து, இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதில சொல்லியிருக்கீங்க. கேசவன், அன்புடன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து நமக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. எஸ் வேதிகா, வணக்கம் சென்னை அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கரெக்டான விடையை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. பூபாலன், பல்லபாளையம்லேருந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு சரியான பதிலையுமே சொல்லியிருக்காரு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்துக்கும் அருமை தகவல்கள் உபயோகமுள்ளது அப்படின்லாம் பயங்கரமா வந்து நம்மளை புகழ்ந்து சரியான விடையுமே சொல்ல மறக்கல அவரு. எஸ் மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய திங்கள் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலையுமே சொல்லியிருக்காங்க. பொன்னியம்பேடு வன்னை கணேசன், எஸ் அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலையுமே சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் வன்னை கணேசன். எஸ் மயிலை பட்டாபி, இன்றைய தின வாழ்த்துக்கள், ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள் நேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சங்கரி, ரவிமாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி எல்லாருமே வந்து இணைந்து இன்னைக்கு வந்து நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நன்றிகள். எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் அபியும் நானும் திரைப்படத்துல இருந்து கைலாஷ் கரோட குரல்ல கேட்டி நயந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுலு.

நேரம் 7:14 ஆற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். உலக தாய்ப்பால் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை தாங்க நான் முன்னிறுத்தி இருந்தேன். எல்லாருமே வந்து சரியான விடைய ரொம்ப சட்டு சட்டுன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க எஃபி ரெயின்போல. எஸ் முகநூல் பக்கத்துல தான் வந்து எல்லாருடைய பதிவுகளுமே பார்த்துட்டு இருக்க. அந்த வகையில அந்த வரிசையில பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேலப்பேடு தயாளன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சரியான விடைய சொல்லியிருக்கீங்க. நரேஷ்குமார் வைஷு ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடைய வந்து தர்மபுரியில இருந்து நமக்கு நரேஷ் சொல்லியிருக்காரு. சுப்பிரமணியம் விஜயகுமார் கரெக்டான பதில சொல்லியிருக்கீங்க. பத்மா சவுந்தரராஜன் வணக்கம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடைய சொல்லிருக்கீங்க. பி கே பூபாலன் பாலா வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவான பதிலையுமே வந்து விளக்கத்தோட சொல்லியிருக்காரு. செய்யார் சந்திரசேகர் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சரியான விடைய சொல்லிருக்கீங்க. ராஜமாணிக்கம் கோபி கரெக்டான பதில வந்து சொல்லிருக்கீங்க. புலுவபாளையம் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலையுமே சொல்லிருக்கீங்க. ரமா இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதிலையுமே சொல்லிருக்கீங்க. தியாகராய நகர்ல இருந்து ரமா ரவி. கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடைய சொல்லிருக்கீங்க. எஸ் தொடர்ந்து உங்களோட

பதில் எல்லாத்தையுமே வந்து முகநூல் பக்கத்துல பதிவிடலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பாடலாக திஷ்யம் திரைப்படத்திலிருந்து ஜெயதேவ் மற்றும் ராஜலட்சுமியோட குரல வைரமுத்து வரிகளை விஜய் ஆண்டனியோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதொலு.

நேரம் 7:26 ஆகிட்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், குட்டி திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு வந்தாச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக தாய்ப்பால் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விதான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு அதுக்கான சரியான விடை தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்ம முகநூல் பக்கத்துல என்னுடைய கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில கண்டிப்பா பதிவிடலாம். எஸ், நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கடல் திரைப்படத்துல இருந்து. ஏஆர் ரஹ்மானோட குரல்ல, மதன் கார்கியோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைத்திருக்காரு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால் இருட்ட கண்டா பயம் உண்டாவதே, அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில தோற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகலை. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான். பகலில் பயம் இருக்காது, ராத்திரியில் மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் இந்த மனுஷனுக்கு இரவுன்னா மரணம், பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசில் பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசில் இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்தில் இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவு விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம்.

0: மனுஷனை விட்டு போகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்றைக்கி அதிகம். ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியலை, அதுக்குள்ளே வலையை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான், வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிகிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது, இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளேருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடிகிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுது, பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான், அப்படியே தகச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, வில உசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எரிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துடும் போல இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை, எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல், அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான், பைய உள்ளே ஏகப்பட்ட நகைகள் ரத்தன கல் எல்லாம் இருக்குது. வந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பையன் அப்படியே ஒரு குளத்தில் வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, வில மதிப்புள்ள அந்த பையன் இப்படி குளத்தில் வீசி எறிஞ்சுட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக, இவர் காதோட காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ் வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக தாய்ப்பால் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விதான் கேட்டிருந்தேன். நேயர்கள் எல்லாருமே வந்து சரியான பதில வந்து முகநூல் பக்கத்துல பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில ஹிராமணி வர்மா அப்படிங்கிறவர் வந்து சரியான பதில சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் பாபு முள்ளகாடு. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சரியான பதிலையுமே சொல்லியிருக்கீங்க. நல்ல பெருமாள் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கீங்க. சாமுன்னி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு குமணன் ஜாவடியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் குட் மார்னிங் வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலையுமே சொல்லியிருக்கீங்க. சுதன்கனி வணக்கம் சகோதரி அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோயிலிருந்து சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. மதுரை சண்முக சுந்தரம் சரியான பதில சொல்லிருக்கீங்க. புவனா ஜெயா குட் மார்னிங் டு ஆர் ஜே அண்ட் ஹாவ் அ கிரேட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த

வாரத்துக்குமே சேர்த்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கீங்க. எஸ் கரெக்டான பதிலுமே வந்து சொல்லியிருக்கீங்க. விஜயகுமார், குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கடலூர்ல இருந்து கோவிந்தநல்லூர், லியோ ஆண்ட்ரியூஸ், ஜெயசிரி எல்லாருமே சேர்ந்து சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. பாப்பாப்பட்டி நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் சரியான பதிலையுமே சொல்லியிருக்காரு. எஸ் தொடர்ந்து உங்களுடைய பதில்களை வந்து எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் என்னுடைய கேள்விக்கு கீழே உங்களுடைய பதிலை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அடுத்த பாடலாக காக்க காக திரைப்படத்திலிருந்து கே சித்ராவோட குரலில், கே மற்றும் சித்ராவோட குரலில் தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்துருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

6,28,000 திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வெங்கட் பிரபு மற்றும் குழுவினரோட குரல்ல இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 7:52 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக தாய்ப்பால் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கறது தான் கேள்வியா இருந்துச்சு. நேர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய சரியான பதில எல்லாருமே வந்து சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கங்க. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னே சொல்லலாம். அதற்கான விடையுமே நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. உலக தாய்ப்பால் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 1 to 7 வரை, அந்த முதல் ஒரு வாரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாரத்தில் தான் வந்து உலக தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்படுது. இதோட முக்கிய நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு மணி நேரம், அதாவது குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து தாய்ப்பால் ஊட்டுவதை உறுதி செய்தலாக இருக்கட்டும், பிரத்யேக தாய்ப்பால், முதல் 6 மாதங்களுக்கு தண்ணீர் அல்லது வேறு எந்த உணவும் இல்லாமல் தாய்ப்பால் மட்டுமே வழங்குதலாக இருக்கட்டும், தொடர் ஊட்டச்சத்து, 2 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் நிரப்பு உணவுகளுடன் தாய்ப்பால் தொடர்வதை ஊக்குவித்தலாக இருக்கட்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், தாய்ப்பாலின் நன்மைகள் குறித்து சமூகத்தில் மற்றும் குடும்பங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகட்டும், இந்த நாள் வந்து இந்த குறிக்கோள்கள், இந்த நோக்கங்கள் எல்லாம் வந்து முக்கியத்துவமாக வைக்குதுங்க. இதோட பலன்கள் என்ன, பயன்கள் என்ன, தாய்ப்பாலோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி, முதல் பாலில் சீம் பால்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கிற ஆன்டிபாடிஸ் பார்த்தீங்கன்னா இயற்கையான தடுப்பூசியாக குழந்தைக்கு வந்து செயல்படுதுன்னே சொல்லலாம். ஆரோக்கியமான வளர்ச்சி, குழந்தையின் உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சக்திகளையுமே வந்து இந்த தாய்ப்பால் தருகிறது. தாயோட நலன், தாய்க்கு பிற்கால புற்றுநோய் அபாயத்தை குறைக்க தாய்ப்பால் கொடுத்தல் வந்து உதவுகிறது அப்படிங்கிறது தான் இதோடைய பயன்களாக தெரியப்படுத்துது. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன பாடல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை திரைப்படத்துல இருந்து திப்பு மற்றும் மாணிக்க விநாயகம் குரல்ல வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையில. நானுமே உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். கேட்டு நேந்திரங்கள், ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி

மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் அமைதிப் பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:03 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ராஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. எஸ், இந்த பரபரப்பான காலை வேளையில இந்த ஒரு மணி நேரம் சூப்பர் டூப்பர் பாடல்கள் தான் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா வந்து ரெடியா டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அந்த வரிசையில நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அசுரன் திரைப்படத்துல இருந்து வேல்முருகன், ராஜலட்சுமி மற்றும் நப்பலியாவோட குரல்ல, ஏகாதேசியோட வரிகள்ல ஜிவி பிரகாஷ் ரகுமார் அவர்களுடைய இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்களது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க இயலாமை சமதொழு.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 8:10 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ஆஃபீஸ்க்கு, காலேஜ்க்கு, ஸ்கூலுக்குன்னு. இந்த பரபரப்பான காலை வேலையில உங்களை எல்லாருமே வந்து உற்சாகப்படுத்துறதுக்காகவே தான் பாடல்கள் வந்து நான் போட போறேன். எஸ், அந்த வரிசையில நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக டாக்டர் திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஜோனிதா காந்தியோட குரல்ல சிவகார்த்திகேயன் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர் தான் இசையமைத்திருக்காரு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதொழு.

காதலில் விழுந்த இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 8:20 ஆகிட்டு இருக்கு. ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். எது நிகழ்ந்தாலும் அதை சரி செய்வதற்கு அடுத்து ஒன்று நிகழுமாம். அதனால கடினமான நாட்கள் நிரந்தரம் இல்லை, இனிமையான நாட்கள் இனி தூரம் இல்லைன்னு சொல்லிட்டு ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து உன்னால் உன்னால் அப்படிங்கிற பாடல் தாங்க. ஹரிஹரன், ஹரிச்சரன் மற்றும் பூஜாவோட குரல்ல வைரமுத்து வரிகள ஏ ஆர் மானிசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள் இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

நேரம் 8:25 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். அட்டகாசமான பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரம் நான் பிளே பண்ண போறேன். அந்த வரிசையில் அடுத்த பாடல் எல்லாருக்குமே பிடித்தமான பாடல்னே சொல்லலாம். வினை தாண்டி வருவாயா திரைப்படத்துல இருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் சூசேனோட குரல்ல ஏ ஆர் ரஹ்மானோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
1: நேரம் 8:30. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒளிப்பதிவு இனி கேட்கலாம்.
2: 11 sports and 215 gold medal events. The 23rd Commonwealth Games have officially come to a grand close after 11 days of spectacular action, represented by a strong 122 member contingent across 10 disciplines. India signed off in 4th position with an impressive haul of 39 medals, including 13 golds, 17 silver and 9 bronze. As Glasgow celebrated with a breathtaking cultural finale, the baton was officially handed over to India, marking the start of the countdown to Ahmedabad 2030.

0: Well then, it was a spectacular closing ceremony.
1: Absolutely. What a stellar show it turned out to be. With that, it is our editor Vandana, producer Shahnawaz Khan, my co-host Manish Jolly, and me Megha signing off. Thank you so much for joining.
2: Glasgow. The Commonwealth Games.
3: கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒளிப்பதிவு கேட்டீர்கள். நேரம் 8:45 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இந்த அழகான காலை வேலையில இனிமையான பாடல்கள், அட்டகாசமான பாடல்கள் தான் இந்த 1 மணி நேரம் நான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கேன். அந்த வரிசையில அடுத்த பாடலாக ஆதவன் திரைப்படத்துல இருந்து பென்னி தயாலோட குரல்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

பில்லா திரைப்படத்துல இருந்து விஜய் யேசுதாசோட குரல் ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 8:55 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைவா வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாமே அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க முழு மனசோட முழு முயற்சியுமே வந்து நீங்க ஒரு செயல்ல போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரபஞ்சமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுமாமா. அதனால வந்து ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா வந்து ஃபுல் ஹார்ட்டோட நீங்க வந்து அந்த விஷயத்துல செலுத்துங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சக்கி அஜய் காவியா தான். மீண்டும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக லவ் டுடே திரைப்படத்துல பாலாவோட குரல்ல பிரதீப் ரங்கநாதோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டினேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: மயி காளி மயி சு காளி மயி சு
1: யக்கிலி கிளி கிளி பரிஸ்தானே நாட்டு கிளி காளி மயி சு காளி மயி சு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 அடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. வேடந்தாங்கல் ஏரி தண்ணீரின்றி வறண்டுள்ளதால் மீன்களை அகற்றும் பணி துவங்கியுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நல்ல எண்ணங்களோட இன்றைய நாளை தொடங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இந்த நேரத்தில் எதை எங்கே வச்சோம், எப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதுனால நிறைய சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்ருப்பீங்க. இந்த பரபரப்பான நேரத்தில் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக சூப்பரான பாட்டெலாம் நம்ம ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் எடுத்து வந்துட்டுருக்கேன். அந்த ஒரு சில முதல் படலாம் உங்களுக்காக கருப்பு திரைப்படத்திலிருந்து ஷாய் அபியங்கரோட இசையில் விஷ்ணுவோட வரிகளில் ஷாய் அபியங்கர் மற்றும் கானாமுத்தோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே சமதுள்ளு.

0: 102.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஒன்பது மணி எட்டு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருங்க. இந்த நிகழ்ச்சியில் அழகான பாட்டெலாம் கேட்டுட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் வெள்ளை கிளம்புறவங்க எப்பவும் சொல்கிற மாதிரி பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, தலைக்கவசம் உயிர் கவசம். வெளியில் அப்படியே லைட்டாக மழை வர மாதிரி இருக்கு, அப்படியே குடையும் எடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக தக்லை திரைப்படத்திலேருந்து ஏஆர் அங்கனோட இசையில் கமலஹாசனோட வரிகளில் வைசாலி சமந்த் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ட நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஒன்பது மணி 15 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த் தான் பேசிட்டு இருக்கேன். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக கூலி திரைப்படத்திலேருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் விஷ்ணுவோட வரிகளில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஒன்பது மணி 20 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டுலாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில சூப்பர் சுப்பு அவர்களோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.
2: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

9:24 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியெல்லாம் இணைஞ்சிருங்க. இந்த அவசரமான உலகத்தில் வந்து நம்ம வந்து அவசரமாக போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏதாவது ஒரு மனசில் யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடும். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சிரிக்கிறதே கிடையாது. நம்மக்கிட்டே இருக்க ஒரு பெரிய மருந்து என்னென்னா சிரிப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு ப்ரெஷரிஷான இதில் இருக்காமல் எப்போவுமே கொஞ்சம் சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, இந்த நாளாக நல்லபடியாக தொடங்குங்கன்னு சொல்லிட்டு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆம்பள திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழோட இசையில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதூளு.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

9:32 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் உங்களோட நான் பேசிட்டு இருக்குது ஆர்ஜே ஆனந்த். வாரத்தோட முதல் நாள் எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பீங்க, சீக்கிரமா கிளம்புங்க. லேட்டா வந்துருச்சு, சீக்கிரமா போகணும்னு நினைக்காம சீக்கிரமா எந்திரிச்சு சீக்கிரமா போங்க, அவசரப்படாதீங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயே.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தானே வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா.
2: நாலு வாய்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற, நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ஒன்பது மணி 47 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ

0: 91.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களோட நார்ஜியானம் தான் பேசிட்டுருக்கேன். ரேப் நிகழ்ச்சியில் நீங்களே டான்ஸ் ஆகிற அளவுக்கு சூப்பரான பாட்டெலாம் போட்டுட்ருக்கேன். அந்த வரிசையில் வேலைக்காரன் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டை கேட்டு கண்டிப்பாக டான்ஸ் ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே சமதோடு. ஹலோ,
1: அரிசி

0: அப்படினால இனி எல்லாமே தூளு.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
2: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா.

0: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ஒன்பது மணி 53 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டு டான்ஸ்லாம் ஆடி இருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக பாஷா திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடு வரிகளில் தேவாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியோட குரல்ல ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. மீண்டும் 11 மணிக்கு 10 மணிக்கு நானும் காவியம் ரெடியா இருக்கும். அடுத்து உங்களோட கேம் விளையாட போறோம். 11 மணிக்கு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால்
2: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் 1000கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். மதுரை மேலூர் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் கருகி நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,00,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 10:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 தான் இருக்கும். ரெயின்போ ரேப் ரஷ்யா ரெயின்போன்ட்டு எல்லாருமே வந்து அட்டகாசமான பாடலாம் கிட்டத்து பயங்கர எனர்ஜியோட இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதே எனர்ஜியோட இப்ப நம்ம எந்த நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட் செட் கோ. உங்களோட பேச வந்தாச்சு உங்கள் சக்கி ஆஜே காவ்யா. நான் மட்டும்தான் பேச போறேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் கூட ஒரு அட்டகாசமான ஆஜேவும் கூட சேர்ந்து பேச போறாரு. அவர் பேரை நான் சொன்னா நல்லா இருக்காது, அவரே வந்து அவருக்கு இன்ட்ரோ கொடுப்பாரு.
1: இன்ட்ரோ கொடுக்கும் போதே அடைமொழியா ஒரு அட்டகாசமான ஆர்ஜே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காவ்யா.
0: ஆமா,
1: ரேம் ரெயின்போ ரேப்ல சொன்ன மாதிரி தான், 10 மணிக்கு ஹெட் செட் கோ நிகழ்ச்சியில நானும் காவியாவும் தான் இணைஞ்சிருக்கோம். இந்த 1 மணி நேரம் உங்க கூட விளையாடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் வந்து காவியா எடுத்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு முன்னாடி ஆனந்த், என்ன பயங்கர ஆனந்தமா இருக்கீங்களே நீங்க இன்னைக்கு.
1: எல்லாமே வந்து ஆனந்தமா, நமக்கு இருக்க கவலைகள் எல்லாம் வெளில தெரியாம ஆனந்தமா இருந்தோம்னா நம்மளை பாக்குறவங்களும் ஆனந்தமா இருப்பாங்கன்றதுதான்.
0: அடடா, அருமையா போச்சு. சரி, இன்னைக்கான கேம் ஷோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
1: சொல்லுங்க.
0: இப்ப சின்ன வயசுல நிகழ்ச்சியில ஆனந்த் வர கூட இருக்காரு, ஒரு ஆனந்தமான பாடல் கேட்டுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பூவே உனக்காக திரைப்படத்துல இருந்துதான். ஓகேயா, மனோட குரல்ல பழனி பாரதியோட வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டி நைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே
1: சமதோலு.

0: எஸ், நேரம் 10:07 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். முதல் காலர் யாருன்னு பாத்துடலாமா?
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
0: ஆர்ஜே ஆனந்த், நம்ம காலர் கிட்ட பேச போறோம்.
1: ஓகே
0: ஓகே. வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம்.
2: நான் ரதி பாலாஜி பேசுறேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நலமா இருக்கோம், நலமா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?

0: இப்படி சரியான பதில சொல்வீங்களா தவறான பதில சொல்வீங்களா?
1: ஒரு வாரத்துல
2: எத்தனை
1: நாட்கள்
3: வணக்கம்
0: காலை வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: என்ன பால் தரும்?
3: தராது.
1: நான் வந்து அதாவது இவ்வளவு நேரம் யோசிச்சான கேள்வியை நீங்க வந்து மாடிஃபை பண்ணீங்க பாத்தீங்களா? என்ன பால் தரும்? பால் தருமா தராதான்லாம் கேக்கல.
3: ஆமா ஆமா.
0: சரி, ஓகே ஓகே, நல்லா விளாண்டீங்க சார்.
1: நன்றி சார்.
0: நன்றி
3: நன்றி மேடம். நன்றி.
1: அதாவது அவங்களோட பிரெயின்ல வந்து செட் பண்ணிருப்பாங்க, அதாவது கரெக்டான பதிலதான் சொல்லணும் அப்படின்னு
0: சொல்லி. எங்க நமக்கிட்டையும் கேட்டா நம்மளும் அந்த பதிலா சொல்லுவோமா?
1: நான் வந்து சும்மாவே தப்பாதான் பதில் சொல்றதுனால எனக்கு அது வந்து ஈஸியா ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே காவியா.
1: ஓகே, அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம். ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? கோபி சார் சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டு
1: இருக்கீங்களா? காக்கா என்ன நிறம்?
4: மஞ்சள்.
1: மஞ்சள். யானைக்கு எத்தனை தும்பிக்கை?
4: நாலு.
1: ஏரோப்ளேன் எங்க பறக்கும்?
4: தரையில.
1: வாழைப்பழத்தோட நிறம் என்ன?
4: ஊரா.
1: அடடே, உங்ககிட்ட ஜெயிக்க முடியாது போல. ஒரு கை பாத்துலாங்கிற மாதிரி தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரா விளையாடுனீங்க சார்.
0: நன்றி சார். நன்றி. சூப்பரா விளையாடுனீங்க சார். டஃப் கொடுத்தீங்க, எங்களுக்கே டஃப் கொடுத்தீங்க.
4: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எஸ், தொடர்ந்து இந்த மாதிரி கேம் வந்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஒன்னு பாத்துட்டு வந்துடலாம்.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 10:17 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நானும் ஆர்ஜே காவியமும் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லுவாங்க.
1: அதாவது நாங்க கேக்குற கேள்விக்கு கன கச்சிதமா சரியா பொருந்தக்கூடிய விடைகளை வந்து எங்களுக்கு சொல்ல கூடாது.
0: பாத்தீங்களா, சரியான பதில் தான் சொல்லணும்னு சொல்ற மாதிரி வந்துட்டு தவறான பதில் தான் சொல்லணும். காவியா,
1: அதற்கு மாறான பதில்களை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் இந்த கேமோட வின்னர்.
0: ஆமா, என்னன்னா நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க தவறான பதில் சொல்லணும், அதுதான் இன்னைக்கான கேம். நிறைய பேர் நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி மேம், வானொலியோட சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா?
2: கம்மியாயிச்சு.
0: ஓகே ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ம், கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே, என்ன சொல்லுவீங்க நான் கேக்குற கேள்விக்கு?
2: தவறான பதில் சொல்லணும்.
0: தவறான பதில் சொல்லணும், சரியான பதில் சொன்னா அவுட்.
1: ஆரம்ப

0: நிலா எப்ப வரும்? பகல்ல வரும். ரயில் எங்க ஓடும்? ரோட்ல. கோழி என்ன இடும்? இல்ல இல்ல, கோழி என்ன இடும்னு கேக்குறேன். யோசிக்க கூடாது, இல்ல யோசிக்க கூடாது, தவறான பதில சொல்லணும். ஓகேம்மா, நல்லா விளாண்டிங்கம்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றிம்மா, நன்றி, சூப்பரா விளாண்டிங்க.
1: அதாவது வந்து கரெக்டாவே வந்து நீங்க சரியான பதில் சொல்லாம தவறான பதில சொன்னாலுமே நடுவுல யோசிச்சீங்கனாலுமே அவுட் ஆகிடுவாங்க.
0: ஆமா, ஏன்னா உங்களுக்கு டைமே கிடையாது, நாங்க கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குனு பதில் சொல்லணும்.
1: ஆமா, நாங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்ட்
0: இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்போம், பாத்துக்கோங்க.
1: ஆமா, கடைசில நாங்க ரெண்டு பேரும் விளையாட போறோம், எப்படி விளையாட போறோம்னு மட்டும் பாருங்க.
0: ஆமா, அதுக்கெல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: எஸ், நிகழ்ச்சியில அடுத்த காலர்.
2: காலை வணக்கம். காவியா மேடம்.
1: காலை வணக்கம் சார். யார் இங்க இருந்து?
2: சரியான
1: விடைய சொல்ல கூடாது, அதுமே வந்து உடனே உடனே நீங்க சொல்லணும், யோசிக்க கூடாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே சார், கேட்டுடலாமா? ஓகே, சூரியன் எந்த திசையில் உதிக்கிறது?
2: இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, மேற்கு.
1: மேற்கு. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்?
2: 6.
0: 6.
1: பசு என்ன பால் தரும்?
2: ஆவின் பால்.
1: இல்ல, அதாவது வந்து பசு என்ன பால் தரும் கேட்டிருந்தேன், பட் நீங்க அது என்ன கலர் அப்படின்ட்டு நீங்க சொல்லிருக்கணும், பட் இருந்தாலுமே வந்து சூப்பரா ட்ரை பண்ணீங்க சார்.
0: நன்றி சார், நன்றி
1: நன்றி. எஸ், தொடர்ந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஆனந்த்,
0: ஓகே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பத்து மணி 21 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நானும் ஆர்ஜே காவியம் ஒரு சூப்பரான கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து சுதாரிச்சுக்கிட்டு சரியான பதில சொல்லாமல் தவறான பதில சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை காவியா?
2: அதேதான் அதேதான்.
1: ஆமாம், நிகழ்ச்சியில் எனக்கு அடுத்த நையர்
2: வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
2: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா
2: இருக்கீங்களா? ஓகே,
1: என்ன செய்வோம்? தோசை செய்வீங்களா? ஓகே, இட்லி என்ன கலர்?
3: கருப்பு கலர்.
1: கப்பல் எங்க இருக்கும்?
3: கரையில தாங்க இருக்கும்.
1: ஏடிஎம்ல இருந்து என்ன எடுப்போம்?
3: என்னது?
1: ஏடிஎம்ல இருந்து என்ன எடுப்போம்?
3: ஏடிஎம்ல நகை எடுப்போம்.
1: நகை எடுப்போம். படம் பார்க்க எங்க போவீங்க?
3: என்ன சார்,
1: படம் பார்க்க எங்க போவீங்கன்னு கேக்குறேன். பாத்தீங்களா, படம் பார்க்க எங்க செல்வீங்கன்னு கேக்குறேன்.
3: வீட்டுக்கு.
1: ஓகே, சூப்பரா விளையாடுங்க சந்திரசேகர். வாழ்த்துக்கள். நன்றி
2: சந்திரசேகர். நன்றி
1: நன்றி நன்றி.

0: அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: எம் கள்ளிப்பட்டி வீவிஎஸ் கண்ணன்.
2: கண்ணன் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: இப்பதான் கேட்டேன், நெட்ல லேட்டா வந்துச்சு.
2: அப்படியா? ஆ, ஓகே. நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க தப்பான பதில சொல்லணும், அதான் இன்னைக்கோட கேம். ஓகேவா?
0: நிலாவுக்கு எப்படி போகணும் சார்? நிலாவுக்கு எப்படி போகணும்?
2: எப்படி போகணும்?
0: எப்படி போகணும்? ஓகே
2: ஓகே ஓகே.
0: எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்?
1: ஆறு
0: கால். ரெண்டும் ரெண்டும் எத்தனை சார்?
2: கரும்பு கசக்கும் இல்ல,
0: கசக்குமே அப்படின்ட்டு அடிச்சு
2: சொல்றேன்.
0: எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம கேம் ஷோவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு
2: நினைக்கிறேன். எல்லாருமே ரெடியா இருந்து கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமா, நம்ம கொஞ்சம் க்வெஸ்டின்ஸ் டஃப் ஆக்கணும் அடுத்த கட்டத்துல. ஓகேயா? ஓகே. சாமி திரைப்படத்துல இருந்து தான் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, சித்ரா மற்றும் குழுவினரோட குரல்ல, ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எல்லாமே சமதுள்ளு.

0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:30 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும்.
1: ஆமா, கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு ராங் ஆன்சர் பதில், அதாவது தப்பா பதில் சொல்லணும் அப்படிங்க அந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாருமே வந்து கரெக்டான பதில் சொல்லாம தப்பான பதில் சொல்லி ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் தப்பான பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் தான்
0: 298600038 அல்லது 295205544 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம்.
1: அடுத்து யாரு வந்து தப்பான பதில் சொல்ல போறா அப்படிங்கறத பாக்கலாமா காவியா?
0: எஸ், பாத்துடலாம்.
1: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: காய்ச்சல் வந்தா எங்க போவோம்?
1: என்ன
0: காய்க்கும்?
1: பழாப்பழம்.
0: படையப்பா படத்துல ஹீரோ யாரு? அவ்வளவுதான், போங்க. அடி
1: அருமையா நீங்க. நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: எஸ், வணக்கம்.
2: வணக்கம்
0: மேடம்.
1: வணக்கம்.
2: யாரெங்கிருந்து?
1: காவியாவும் கூட இருக்காங்க.
0: உங்களுக்கான கேள்விகள்லாம்
2: வச்சிருக்கேன்,
0: தவறான விடைகளை சரியா சொல்லிடுங்க. டிசம்பர் மாத கிளைமேட் எப்படி இருக்கும்?
2: சம வெயிலா இருக்கும்.
1: சம வெயிலா இருக்கும். சரி,
0: ஓகே. குளத்துல தூண்டில்

0: என்ன மாட்டோம்? கோழி முட்டையில இருந்து என்ன வரும்? துணிய எந்த மிஷின்ல துவைப்பீங்க? அது எது யோசிக்கிறீங்களா?
1: அழகான பாடல் வந்துட்டே
0: இருக்கு. கார்த்திகோட குரல்ல வாலி வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்களே ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே சமதோலு.

0: 10:38 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நானும் ஆர்ஜே காவியா வந்து ஒரு சூப்பரான கேம் விளாண்டுருக்கோம். நம்ம நேர்கள் எல்லாருமே வந்து சரியான பதிலை சொல்லாமல் தவறான பதிலை சொல்லி சரியான ஆன்சருக்கான மார்க் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான்
1: 2986000038 அல்லது 2952055554 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாமா?
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் காவிய ஆனந்த் இருவருக்கும் இனிய காலை
0: காலை வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். நான் சங்கச்சனையா இருக்கேன்.
0: நகர் ஓகே நகர் ஓகே. தவறான பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
2: எப்பயும் தவறா தான் சொல்றோம்,
1: அதனால பிரச்சனை இல்லைங்கிறீங்க. ஓகே சார், உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டின் தலைநகரம் என்ன?
2: நியூ டெல்லி.
0: நியூ டெல்லி.
1: பூனை எப்படி கத்தும்?
2: என்னது?
1: பூனை எப்படி கத்தும்?
2: ஓஹா ஓஹா.
1: ஓஹா ஓஹா. செருப்பை எங்கே போடுவோம்?
2: கடற்கரையில.
1: கடற்கரையில. கடிகாரம் எதை காட்டும்?
2: வெயில் உச்சி பொலகம்.
1: இது வந்து சம்பந்தமே இல்லாம
0: பதில் வந்து தவறான பதில் சொல்லணும்.
2: சரி, நீங்க என்ன கேட்டீங்க? கடிகாரம்.
1: கடிகாரம் எதை காட்டும்னு கேட்டேன்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: ராஜ விக்ரமன்.
0: யாரு?
3: ராஜ விக்ரமன்.
1: ஓகே சார்.
0: ஓகே சார், நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
0: ஓகே, தக்காளியோட நிறம் என்ன?
3: மஞ்சள்.
0: மஞ்சள். வாரத்தில் எத்தனை நாள்?
3: 12.
0: மீன் எங்கே வாழும்? மீன் எங்கே வாழும்?
3: மலையில.
0: மலையிலையா? ஓகே. மனித ரத்தத்தின் நிறம் என்ன? மனிதனோட ரத்தத்தோட நிறம் என்ன?
3: கருப்பு.
0: கருப்பு. நாய்க்கு எத்தனை கால்கள்?
3: 12.
0: ஓகே சார், சூப்பர், நல்லா இருக்கீங்க சார். நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
1: அதாவது அப்படியே சரளமா சொல்றாரு பாத்தீங்களா, தப்பான ஆன்சரை.
0: இவ்வளவு நேயர்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் தப்பாதான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி
1: ஃபிக்ஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சரளமா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த காலர் கிட்ட போயிடலாம்.
0: ஓகே
1: வணக்கம்.
4: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி அம்மா, நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சிய?
1: என்ன சேகரிக்கும்?
0: நெய் சேகரிக்குமா?
1: நெய் சேகரிக்கும். இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க?
0: என்னமா சொன்னீங்க?
1: நெய்ய சேகரிக்குமா? சரி, தீயை அணைக்க எதை ஊற்றுவோம்? அழகான ராகம்
0: பாத்தீங்களா?
4: பூக்களை ஊற்றுவோம். வேணே
1: பூக்களை ஊற்றுவோம் சொல்றீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி அழகான ராகங்கள்லாம் வருதே.
0: அடுத்த
1: காலர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். ரெயின்போ எஃப்எம். யார் இங்கிருந்து?
5: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார்.
0: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாங்க.
5: கேளுங்க.
1: மார்ச்

0: முன்பு என்ன மாதம் வரும்?
1: அக்டோபர் மாதம் வரும்.
0: நாய் எப்படி கத்தும்?
2: சிகப்பு
0: ரோஜா என்ன நிறம்?
2: நன்றி.
0: பரவாயில்ல, எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலன்னா தப்பாயிடும்.
2: கண்டிப்பாக ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலாம். என்ன பாட்டுன்னு சொல்லி காவியா சொல்லுவாங்க, என்ன பாட்டு?
0: அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ மற்றும் நரேஷோட குரல்ல வாலி வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எல்லாமே சமதுள்ளு.

0: 10:49 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான கேமை நானும் காவியாவும் சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாருமே வந்து சரியான பதிலை சொல்லாமல் தவறான பதிலை சொல்லி சரியான மார்க் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான்
1: 2986000038 அல்லது 2952055454.
0: ஆமாம், நாங்கள் கேட்குற கேள்விக்கு தவறான பதில் தான் சொல்லணும். அதான் இன்னைக்கு கேம். நேர்கள் எல்லாருமே கரெக்டாக விளாண்டுட்டு இருக்காங்க.
2: என்ன
0: பதில் தவறான பதிலா? தவறான பதில். ஓகே, தாகம் எடுத்தா நாம என்ன பண்ணுவோம்?
2: தாகம்
0: எடுத்தா நாம என்ன பண்ணுவோம்?
2: தாகம் எடுத்தா சாதம் சாப்பிடுவோம்.
0: சாப்பிடுவீங்களா? ஓகே. சர்க்கரை என்ன சுவையில் இருக்கும்?
2: கசப்பா இருக்கும்.
0: கசப்பா இருக்கும். பச்சை மிளகாய் என்ன சுவையில் இருக்கும்?
2: பச்சை மிளகாய் இனிப்பா இருக்கும்.
0: இனிப்பா இருக்கும். ஓகே. மழை எங்கிருந்து பெய்யுது?
2: மழை பூமியிலிருந்து பெய்யுது.
0: பூமியிலிருந்து பெய்யுதா? மழை பெய்யும் போது நம்ம நனையாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
1: சொல்றாங்க. ஓகே, அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து? சார் பேர் ஆனந்த்.
0: ஒரு டைம் பேசும்போதும் பேர் தெரியலன்னு சொல்றீங்களேம்மா. என் பேர் ஆனந்த்மா.
1: தேங்காய்க்குள்ள என்ன இருக்கும்?
3: மிளகாத்தூள்
1: இருக்கும்ங்கிறது வந்து சூப்பரான பதில் தான். ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணும், சரியா? ஓகே. ஒரு கைக்கு எத்தனை விரல்கள்? ஒரு கைக்கு 5 விரல்கள் தானே? நாங்க அப்படி போனா நாங்க இப்படி வருவோம், இப்படி போனா அப்படி வருவோம். ஆனா சூப்பரா விளையாடுங்கம்மா. நன்றி.
0: நன்றி. சொல்லுங்கம்மா.
1: வணக்கம்.
4: வணக்கம்.

0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பழம்.
0: வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறீங்களா? நிகழ்ச்சி கட்டிருக்கீங்களா?
1: இது வந்து கேக்குற கேள்விக்கு ஆனா தப்பா பதில் சொல்லுங்களா?
2: ஆமா, அதேதான்.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, கேக்கலாமா உங்கள்ட்ட? மாத்தி யோசிக்கிற மாதிரி நாங்களும் மாத்தி யோசிச்சு ஒரு புது கேம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, தலைமுடி அதுல சீவுவோம்.
1: யோசிக்கிற
0: கூடாது.
1: பசுமை
2: நிறம் என்ன சார்? வெள்ளதா? வெள்ளதா.
0: ஓகே, கப்பல் எங்க மிதந்து செல்லும்?
2: மிதந்து
0: ரோட்ல. ஓகே, கை தட்ட எத்தனை கைகள் வேணும்?
1: அஞ்சாறு வேணும்.
2: அஞ்சாறு வேணும். ஓகே சார், வியாழக்கிழமைக்கு முந்தின நாள் என்ன சார்?
0: வாழ்த்துக்கள்.
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு
0: நினைக்கிறேன்.
2: நிறைவு காலரா யாருன்னு
0: பார்த்தலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
3: தேவராஜ் அம்பத்தூர்ல பேசுறேன்.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
3: போயிடலாம் சார்.
0: ஓகே, காவியா கேட்க போறாங்க, ரெடியா இருங்க. தவறான பதில தான் சொல்லணும்.
2: துணியை எந்த மெஷின்ல துவைப்பீங்க சார்?
0: வினையா அமைஞ்சிருச்சு அந்த வாஷிங் மிஷின். நன்றி சார், சூப்பரா விளையாடி. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: வாழ்க்கையில
2: வந்து எப்பயுமே சரி தவறு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் வந்து தவறா நடந்துருச்சுன்னா பரவாயில்ல, அதை வந்து பெருசா எடுத்துக்காம அப்படியே நீங்க வந்து அதுல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை வந்து ஏத்துக்கிட்டு நீங்க வந்து முன்னாடி போக போக வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா சரியா அப்படியே அமைஞ்சிடும். சில நேரங்கள் பாத்தீங்கன்னா வந்து வழி தவறிய பாதைகள் தான் வந்து கரெக்டான இடத்துக்கு போய் கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: தவறுகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு அனுபவம் தான், அதை வச்சு நம்ம எப்படி எல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு பாத்துக்கலாம்.
2: ஆமா, சரி தவறு வச்சு இந்த கேம் ஷோவை முடிச்சாச்சு. மீண்டும் வந்து உங்களிடம் வந்து சந்திக்கிறேன் மற்றொரு ஷோல. ஆனா நான் மட்டும்தான் போறேன், ஆனந்த் அங்கதான் இருக்காரு.
0: 11 மணிக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க நிகழ்ச்சியோட நிறைவுப்பாடலாம் உங்களுக்காக.
2: எஸ், ஈரம் திரைப்படத்துல இருந்து வெளியில வர மழை பெய்தா, அதனால வந்து ரஞ்சித்தோட குரல்ல விவேகாவோட வரிகள்ல தமன் இசையில ஈரம் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஆடிப்பெருக்கு விழா நமது கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மயிலாடுதுறையில் காவிரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மரகுடவுன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்னதுல இருக்கும். ஆனா நம்ம அவசரமா கிளம்பும் போது மாயமா மறைஞ்சு போற பொருட்கள் என்னென்ன, அதை பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க. நீங்க அவசரமா கிளம்பும் போது என்னென்ன பொருட்கள்லாம் மாயமா மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298-6-00-38 அல்லது 299-5-2-0-5-5-4. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
0: நிகழ்ச்சியோட தொடக்கப்படலாம். உங்களுக்காக முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாட்டு, வைரமுத்தோட வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாட்டு, ஏஆர் ரகுமானுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். நம்ம தினமும் ஆஃபீஸ்க்கோ வெளிலையோ ஸ்கூல்லையோ எங்கேயோ கிளம்பும் போது நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் சத்தம் கேட்கும். என்ன சத்தம்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, அம்மா என்னோட பைக் சாவிங்கம்மா, அம்மா என்னோட பேக் எங்கம்மா, என்னோட வண்டி ஹெல்மெட் எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லேயும் சத்தம் கேட்காத வீடே இருக்காதுல்ல. சும்மா இருக்கும்போதெல்லாம் நம்ம கண்ணில் தென்படக்கூடிய பொருட்கள் நம்ம எங்கேயாவது அவசரமாக கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மாயமாக மறைஞ்சு போயிடும்ல. ஸோ இன்னைக்கு நம்ம உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். சாதாரண நேரத்தில் நம்ம

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர் ஹர் சூரியகர்.
4: சாதாரண நேரத்துல நம்ம கண் எதிர இருக்கும், ஆனா நம்ம அவசரமா கிளம்பும் போது காணாம போயிடும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணைக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து? குயில் கோபியா சார். அவசரமா கிளம்பும் போது திடீர்னு மாயமா மறைஞ்சு போற பொருள் என்ன? அது சாவியா இருக்கலாம், இல்ல வந்து ஹெல்மெட்டா இருக்கலாம், துணி, டிரெஸ் வந்து டக்குன்னு மறைஞ்சு போயிடலாம்,
5: வண்டி சாவி,
4: நிறைய சொல்லிட்டே போறீங்களே.
5: நன்றி. ஹலோ,
4: வணக்கம். யார் இங்க இருந்து?
6: வணக்கம் சார், கோயம்புல இருந்து பார்த்திபன் சார்.
4: பார்த்திபன் சார், நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கேன் சார்.
4: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: அதாவது என் பொருள் எங்களை வச்சு தேடுறது அதானே சார்?
4: ஆமா ஆமா, இல்ல இல்ல, நம்ம வந்து சாதாரண நாட்கள் நம்ம கண்ண எதிர இருக்கும், நமக்கு தெரியும், அதனால நம்ம வந்து அதை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டோம், அது பாட்டில் இருக்கும். ஆனால் நம்ம அவசரமாக கிளம்பணும்னு நினைக்கும் போது அந்த பொருள் வந்து மாயமா மறைஞ்சிடும். எங்க இருக்குன்னு நம்ம வந்து டென்ஷன்ல தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி பொருட்கள்லாம் என்னது?
6: நிகழ்ச்சியில்
4: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
7: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன் சார்.
4: சந்திரசேகர் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
7: அருமையான டாபிக் சார். நிச்சயமாவே அன்றாட வாழ்க்கையில நடக்கிறதையே ஒரு க்வெஸ்சனா வச்சிருக்கீங்க, அங்க நிக்கிறீங்க நீங்க.
4: ஆமா, கண்டிப்பா, நன்றி, வாழ்த்துக்கள் சார். நீங்க என்ன மறப்பீங்க?
7: அதாவது இந்த சாவி அப்படிங்கறது வண்டி எடுக்காத போதுல நம்ம கண்ணுக்கு தென்படும். ஆனா கரெக்டா நம்ம வண்டியை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட்ல அழகா நம்ம மாட்டி வச்சிருப்போம். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குட்டி பசங்க ஏதாவது தூக்கி மிஸ்பிளேஸ் பண்ணி வச்சிருவாங்க. என்னடா இது, நம்ம சாவியை எடுத்தோம் வெளியில போனோம் அப்படிங்கறது இல்லையே அப்படின்ட்டுன்னு. ரெண்டாவது இந்த ஐடி கார்டு, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்ல அதுக்கு நிச்சயமா போட்டுட்டு போனோம். ஆனா நம்ம கரெக்ட்

0: கரெக்டா வெளியில போறோம், நம்ம ஆபீஸ்க்கு போறோம், அந்த ஐடி கார்டு தேவை அப்படிங்கும் பொழுதுதான் கண்ணுக்கு தென்படாது. அழகா ஹேங்கர் மாதிரி இருக்கும், மாட்டி வச்சிருப்போம். அது எங்கடா இங்கதானே மாட்டி வச்சோம் காணமே அப்படின்னு.
1: நேத்து வரைக்கும் நம்ம கண்ணுல தென்படிட்டே இருந்த ஒரு பொருள் வந்து திடீர்னு காணாம போயிரும்ல.
0: அப்போ அந்த ஐடி கார்டு அதுக்கப்புறமா இந்த
1: சாவி
0: ரெண்டு தான் சார் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டு ரொம்பவே தேடுவேன்.
1: ஓகே சார், நன்றி நன்றி நன்றி சந்தோஷம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சார்,
1: நன்றி. நேர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் சொல்கிறாங்க, நான் வந்து இது மறந்துடுவேன் சார், அதை மறந்துடுவேன் சார், காணாமல் போயிடும் சார்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க நீங்கள் தான் 298-6-00-38 அல்லது 298-5-02-05-54. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக சங்கமம் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாட்டு, ஏ ரங்கனோட இசையில் வைரம் தோண்ட வரிகளில் சங்கர் மகாதேவனோட குரல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பதினோரு மணி 21 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். இன்றைக்கி உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்ணெதிர சாதாரண நேரத்தில் கண்ணெதிரே இருக்கும், ஆனால் நம்ம அவசரமாக கிளம்பும்போது அந்த பொருள் எல்லாமே மாயமாக மறைஞ்சு போயிடும்ல. நமக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நடந்தாலுமே அடுத்த டைம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எங்கேயாவது பத்திரமா எடுத்து அந்த பொருட்கள்லாம் வைப்போம். ஆனால் யாரோ வாங்கிட்டு போனாலோ ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம மாற்றி எங்கேயாவது போயிடும். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது அவசரமாக கிளம்பும்போது தான் நடக்கும் இல்லை. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியவர்கள் தான் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: மாலினிதேவி
0: அம்மா. நல்லா இருக்கீங்களா?
1: வெளியில போகும்போது
0: மறைஞ்சு போயிரும். அவசரமா ஒரு விஷயத்தை அவசரமா கிளம்பும் போது அது எங்கயாவது மாயமா மறைஞ்சிடும். ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு எங்கயாவது கிளம்பிட்டு இருப்போம், அப்ப அந்த கார்டு மறைஞ்சு போயிரும்.
1: நன்றி.
0: நன்றிமா. நன்றி. நிகழ்ச்சியில் எனக்கு அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: என்ன
0: பொருட்கள் மாயமா மறைஞ்சு போயிடும் சொல்லுங்க.
2: வண்டி சாவிதான். அதுக்கப்புறம் பேக் மாட்டி வச்சிருப்பேன். அது கடைக்கு எடுக்கி போகும்போது அது பேக் இந்த ரேக்லயே இருக்கும்.
0: அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். கலாமா, நல்லா இருக்கீங்களா?
3: அப்படியா?

0: நன்றிமா, நன்றிமா, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சா?
1: ஏதோ ட்ரை பண்ண ஆனா கிடைக்கவில்லை சார்.
0: கண்டிப்பா இன்னொரு நாள், மற்ற இன்னொரு நாள் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. ஓகே, இந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: கேட்குது சார்.
0: ஓகே, உங்களுக்கு நீங்க அவசரமா கிளம்பும் போது என்ன பொருள்லாம் மாயமா மறைஞ்சிருது?
1: வண்டிக்கு சாவி தான் சார், வேலைக்கு
0: வண்டி
1: போவோம் சார்.
0: சாவி?
1: நானு
0: எல்லாருமே பைக் சாவி தான் சொல்றீங்க, அது எங்கதான் மறைஞ்சு போகும்னு தெரியல. இல்ல
1: இல்ல சார், காலை பார்த்துட்டு அம்மா சமைச்சிருவாங்க, நான் சாப்பிடுறது கேட்பாங்க.
0: ஓகே,
1: நானு ஆனா சாய் வந்து வேலை முடிச்சு வாங்கி போய் வரும் சார். சாய் வச்சு நான் சோபரணும் தான், ஆனா எங்க போய் தெரியாது, வெச்சதோட வேற எடுத்து சேரணும் சார்.
0: ஆமா, நம்ம அங்கதான் வச்சிருப்போம், ஆனா அது எங்கேயோ இருக்கும் இல்ல. வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவிமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன்.
0: உங்களுக்கு என்ன பொருள் அவசரமா கிளம்பும் போது மாயமா மறைஞ்சிருது?
2: மாயமா
0: மறைஞ்சிருது இல்ல, மத்த நேரத்துல ஆனா கண்ணுல கண்ணெதிர தான் இருக்காது.
2: ஆமா, எங்கயாவது போற இடத்துல
0: வச்சிருவேன். நன்றிமா, நன்றிமா, நன்றி,
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில நீங்க அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: சார் வணக்கம் சார், சங்கர் வேஸ்டம்பல இருந்து பேசுறேன் சார்.
0: சங்கர் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுதான் சார் இருந்தேன்.
0: என்ன பொருள் உங்களுக்கு அவசரமா நீங்க கிளம்பும் போது மாயமா மறைஞ்சிருது?
3: சார் அடிக்கடிக்கு வந்து நான் செல்லு தான் சார் மிஸ் பண்ணிட்டு போயிருவேன்.
0: அடடா, செல்லையே மிஸ் பண்ணிருக்கீங்களா?
3: ஆமாங்க சார், ஏன்னா நான் பிளைண்டு.
0: ஓகே ஓகே ஓகே சார்.
3: சார்ஜர் போட்டு வைப்பேன், மறந்தா போல
0: மறந்தாப்புல போயிடுவீங்க இல்ல? ஆனா மத்த நாள்லாம் நம்ம கையிலேயே இருக்கும், எங்கயாவது வெளியில கிளம்பும் போது அதை மறந்த இதுல நம்ம மறந்துட்டு போயிடும் இல்ல?
3: ஆமாங்க சார், இப்ப நிகழ்ச்சி கூட போன்லதான் சார் கேக்குறேன், ரேடியோ எல்லாம் கேக்குறது.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
3: டாக்டர் நிகழ்ச்சி அடிக்கடிக்கு வந்து சார் நானு.
0: ஓகே சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி, மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி, நன்றி,
3: நன்றி சார், நன்றி.
0: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம், ராஜலட்சுமி பேசுறேன் சார்.
0: ராஜலட்சுமி அம்மா, உங்களுக்கு என்னமா மாயமா மறைஞ்சிருது பொருட்கள் எல்லாம்?
4: மாயமா மறைகிறது வந்து பொதுவாவே இந்த பேனா சீப்பு, அதை விட என்னன்னா இந்த டவல், அந்த பாத்ரூம் டவல் வந்து என்ன ஆகும், நம்மளுக்குன்னு தனியா வச்சிருக்கிறத வேற யாராவது எடுத்து யூஸ் பண்ணிட்டு
0: எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டு போயிட்டு போயிருவாங்கல்ல.
4: அது ஒண்ணு முக்கியமா என்ன ஒண்ணு, அந்த லஞ்ச் பாக்ஸ் கழுவி ஒழுங்காதான் அடிச்சு ஒரு
0: வந்துட்டீங்க. நான் யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், சொல்லிட்டீங்க நீங்களே.
4: லஞ்ச் தயார் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம தேடுற அந்த ஒண்ணு டாப்பு கிடைக்கும், பாட்டம் கிடைக்காது, பாட்டம் கிடைச்சா டாப்பு கிடைக்காது.
0: ஓகேவா, ஓகேவா. அப்ப வந்து உங்களுக்கு நிறைய பொருட்கள் வந்து மாயமா மறைஞ்சிருது இல்ல?
4: இல்ல இல்ல, இது வந்து அன்றாடம் நம்ம
0: நடக்கிற விஷயம்,
4: நடக்கிற விஷயம்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. நன்றிமா, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். நன்றி. எவ்வளோ பொருட்கள் வந்து மாயமாக மறைஞ்சு போகிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க, பாத்திரம், டிஃபன் பாக்ஸு, கர்ச்சீஃபு, பைக், சாவி, ஐடி கார்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு மாயமாக மறைஞ்சு போகிற பொருட்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியவங்கள் தான் 2986-00038 அல்லது 2952-0554. உங்களுடன் இன்மோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில் வைரமுத்தோட வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஹரிணியோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: 11:34 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? குமார் சார், சொல்லுங்க சார். உங்களுடைய அவசரமான நேரத்தில் வந்து எது எந்த பொருள் வந்து மாயமா மறைஞ்சு போயிடுது?
1: கண்ணாடி
0: கண்ணெதிரே இருக்கு, நம்ம மறந்துட்டோம்ல. நன்றி சார், நன்றி, நன்றி. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக தாஜ்மஹால் திரைப்படத்திலேருந்து ஏரங்கமோட இசையில் வைரமுத்தோடு வரிகளில் ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 1:41 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, சாதாரண நேரத்தில் நம்ம கண்ணெதிரே இருக்கும், ஆனால் நம்ம அவசரமாக கிளம்பும்போது காணாமல் மறைஞ்சு போகக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தான் கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார், நீங்க அவசரமா கிளம்பும் போது என்ன பொருள் வந்து மாயமா மறைஞ்சு
2: போயிடும்?
1: கண்ணாடி, ஹெல்மெட், இந்த சீப்பெல்லாம் வந்து நம்ம தலையிலேயே இருக்கும், ஆனா தெரியலன்னு சுத்திட்டு இருப்போம்ல.
2: பக்கத்துல இருக்கிற பையன் வந்து டாடா தலையில மாட்டறதா?
1: சூப்பர் சார், நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: சார் வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சார் கிருஷ்ணகிரி பர்கூர்ல இருந்து மதப்பன் சார்.
1: ஓகே சார், சொல்லுங்க சார், நீங்க அவசரமா கிளம்பும் போது உங்களுக்கு கண்ணெதிரே இருந்த ஒரு பொருள் வந்து மாயமா மறைஞ்சு போகக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள்?
3: சார் நாங்க ஒரு மாடுக்காரி சார்.
1: ஓகே, ஓகே ஓகே ஓகே சார். ஓஹோ, மத்த நேரத்துல நமக்கு இருக்கும் பக்கத்துல, ஆனா வந்து நம்ம கிளம்பணும்னு நினைக்கும் போது அந்த ஸ்டிக் வந்து மறந்துடும் இல்ல? நிறைய பொருட்கள் வந்து நம்ம கண்ணெதிரே தோன்றினாலும் வந்து, ஆனா நம்ம அவசரமா கிளம்பும் போது வந்து நிறைய பொருட்கள் மறந்துடுறோம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
4: சார். வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து? என்ன பொருள் வந்து மாயமா மறைஞ்சிருது?
4: பைக் கீ தான் சார்.
1: வண்டி சாவிதான். இதோட வந்து நிறைய

0: நேயர்கள் வந்து என்னன்னா, வண்டி சாவி தான் சார் மாயமா மறைஞ்சிருது, மத்த நாளெல்லாம் நான் வந்து ஆங்கர்ல கோத்து வச்சிருப்பேன், அது வந்து காணாம போயிடுது சார் அப்படின்னு
1: சொல்றாங்க. கண்டிப்பா அது வீட்டுக்கு வர சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட நாங்க எங்க வீட்டுல இருந்து ஜன்னல் இருக்கும் வெளியே.
0: ஓகே,
1: அதுல சொன்ன சொல்லி வேற அந்த ஜன்னல் அடை வச்சிருந்தது, அதே
0: அது மறந்து மறைஞ்சிடுது, யாராவது எங்கேயாவது எடுத்து வச்சிருவாங்க,
1: மறைஞ்சிடும். அது உள்ள பெட்ரூம் ட்ரெஸ் கைட்ட சொல்றது சாவிட்டு அந்த பெட்ல போட்டு வச்சிக்கலாம், அதை பெச்சு கலந்து.
0: கண்டிப்பா நமக்கு அந்த தேடும் போதுதான் அந்த ஞாபகம் வரும் இல்ல, எங்க போட்டோம் நம்ம வச்சிருக்கலாமா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி. ஓகே சார், வாழ்த்துக்கள், நன்றி சார், நன்றி,
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ராஜசேகரன் சார், நிகழ்ச்சி கேட்டு
2: இருக்கீங்களா?
0: அவசரமா இல்ல, நம்ம மத்த நாள்லாம் நார்மலா இருக்கும், அதை நம்ம வந்து ஒரு கண்டுக்கவே மாட்டோம், ஆனா நம்ம திடீர்னு அவசரமா கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அந்த பொருள் மாயமா மறைஞ்சிடும்.
2: வீட்டுக்கு
0: வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: எனக்கு
0: என்னன்னா,
3: போயிடுறேன்
0: பக்கத்துலயே இருக்கும்.
3: ஆமா, எடுத்து வச்சிருக்கேன், என்னடா இது இப்ப 9 மணி ஆயிருக்கே, காய்கறி எல்லாம் விட்டு போவோமே சொல்லிட்டு பார்த்தா ஒரு இடத்துல கூட இருக்காது.
0: மத்த நாள் நம்ம முன்னாடியே இருக்கணும், அதை வந்து ஒரு கண்டுக்கவே மாட்டோம்ல.
3: வெளியில போய் பார்த்தா வெளியில மிஷின் போட்டிருக்கேன், அது மேல இருக்கும்
0: என்னன்னா
3: போறதுக்கு ரெடியா வச்சிருக்கிறதுனால.
0: அப்புறம்
3: இந்த பைகளை தேடி வராத கடைக்கு போயில, பையான பைய இருக்கும், அந்த பையன் கட்ட பைய என்ன, எங்கன பார்த்தாலும்
0: நம்ம காய்கறிகள் வாங்கணும்னு எடுக்கணும்னா வந்து மாயமா மறைஞ்சு
3: ரேத கடைக்கு போய் இந்த கட்டை இந்த அரிசி வாங்குற பைய பார்த்தா ஒரு இடத்துல இருக்காது. நம்ம குடஞ்சு குடஞ்சு குடஞ்சிட்டு அப்புறமா பார்த்தா எங்களையாவது இருக்குங்கப்பா.
0: நன்றி, நன்றி.
3: காணாம போறது மாயமா போறது எல்லாத்துக்கும் நடவு இதுதான், வாடிக்கைதே.
0: எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நன்றிமா, நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் எனக்குடைய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், நிகழ்ச்சியில் எனக்குடைய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: பத்மாவதி சார்.
0: நல்லா நலமா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க அவசரமா கிளம்பும் போது எந்த பொருள் வந்து மாயமா மறைஞ்சு போயிடுது?
4: அந்த செல்லு வச்சுட்டு நான் போயிடுவேன் சார். தம்பி ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லி கார்
0: போன் மறந்துடுறீங்க, போன் வந்து மாயமா மறைஞ்சு போயிடுது. மத்த நேரத்துல எல்லாம் இருக்கு, ஆனா போன் மாயமா மறைஞ்சு போயிடுதுமா?
4: அடுத்த
0: நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், வணக்கம். ஆமா, உங்களோட குரல் வந்து சத்தமா கேட்கலாம், பேசுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. நீங்க அவசரமா கிளம்பும் போது என்ன பொருள் மாயமா மறைஞ்சு போயிடுது?
5: அடுத்த
0: நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
6: ஹலோ,
0: வணக்கம்.
6: வணக்கம் சார், வணக்கம் சார். நான் பட்டாபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன் சார்.
0: ராதாகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார், நீங்க அவசரமா கிளம்பும் போது என்ன பொருள்லாம் மாயமா மறைஞ்சு போயிடுது?
6: மாயமா சார், எப்பவும் மறக்கிற ஒரே கண்ணாடி தான்
0: சார். ஓகே சார், எப்பவுமே அது மறந்துடுது இல்ல?
6: எப்பவுமே மறந்து, எங்க வச்சும் வச்சது நம்ம தான், நான் தனி பர்சன் தான், சிங்கிள் தான், நானே தான் வைப்பேன் வீட்டுல, யாரும் இல்ல, எங்க
0: வைப்பேன்.
6: சில சமயத்துல தலைக்கு குளிக்கும் போது கூட கண்ணாடி கண்ணிலே இருக்கும், அதை கைட்டு வைக்க மறந்துடும்.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி.

நிறைய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் சாவி கண்ணாடி இதை தான் சொல்கிறாங்க, இதை தவிர வந்து பை காணாமல் போயிடுதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய 2986000038 அல்லது 2952055544. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில் கவினோட வரிகளில் கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமனோட குரலில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

1:55 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடைய நிம்ப நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் நிறைய நேர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து மாயமாக மறைஞ்சு போயிருது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே மனிதர்களோட இயல்பு, டெய்லியுமே நடக்கும். ஸோ ஒரு டைம் அது நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படியாவது எடுத்து அடுத்த நாள் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, ஸோ அதை நம்ம அங்கே வைப்போம் இங்கே வைப்போம்னு சொல்லி ஒரு சேஃப்டியான இடத்துல வைங்க. இது நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயல்பு தான். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கண்ணாடி தான் முக்கியமான விஷயமாக சொல்கிறீங்க, பைக் சாலை தான் முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க. கண்ணாடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒன்று. ஸோ அதை எங்கே வைக்கணுமோ அதை கரெக்டான இடத்துல வச்சுருங்க. ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வச்சுருக்கோங்க. சாவியும் வந்து ஒரு ஆங்கரில் கோத்திக்கினா எப்போவுமே அந்த பைக்கை நிப்பாட்டிட்டு வந்தால் அதில் கோத்து விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக ராவணன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. மீண்டும் ஒரு மணிக்கு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆடிப்பெருக்கு விழா நமது கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மர குடவுன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெற உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12 மணி 2 நிமிடம். இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் குறித்து. நம் பாரத நாட்டில் வேளாண் தொழில் பெரும்பாலும் பருவமழையை நம்பியே உள்ளது. சிறு பகுதியாக நீர்ப்பாசனத்தை சார்ந்துள்ளது. மழை பொய்க்கவில்லை என்றாலும் பூச்சி தாக்குதல், இயற்கை பேரிடர் ஆகியவற்றிலிருந்து பயிர்களை காத்து லாபம் ஈட்டுதல் ஒரு பெரும் போராட்டமாக உள்ளது. இத்திட்டம் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. கரும்பு, வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கு 5%, சம்பா அல்லது மானாவாரி சாகுபடி பருவத்தில் பயிரிடப்படும் உணவுப் பயிர்கள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட பயிர்களுக்கு 2%, குறுவை பருவத்தில் பயிரிடப்படும் பயிர்களுக்கு 1.5% காப்புப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் குறிக்கோள்களை அறிந்து கொள்ளலாம். புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை சீற்ற பாதிப்பு ஏற்படும் போதும் பூச்சி மற்றும் நோயினால் பயிருக்கு சேதம் ஏற்படும் விவசாயிகளுக்கு காப்பீடு மற்றும் நிதியுதவி அளித்தல், விவசாயத்தில் முற்போக்கான நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் வழிமுறைகள் மற்றும் அதிக விலையுள்ள இடுபொருட்கள் உபயோகப்படுத்த ஊக்கமளித்தல், பண்ணை வருமானத்தை நிலைப்படுத்துதல், உணவு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை பெருக்குதல் மற்றும் ஊக்கமளித்தல், நெல், கம்பு, சோளம், மக்காச்சோளம், ராகி, உளுந்து, பச்சை பயிறு, துவரை, நிலக்கடலை, எள், கரும்பு, பருத்தி, உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு, வாழை ஆகிய பயிர்கள் காப்பீடு செய்யப்படுகின்றன. காப்பீடு செய்யப்படும் பயிர்களை சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் குத்தகைக்கு பயிரிடுவோர் உட்பட இத்திட்டத்தில் சேரலாம். பயிர்க்கடன் பெற்றவர்கள், பெறாதவர்கள் ஆகிய இரு சாராரும் விருப்பத்தின் அடிப்படையில் சேரலாம். விவசாயிகளுக்கு காப்பீட்டு கட்டண தொகையில் வழங்கப்படும் அரசு மானியம் அவ்வப்போது அறிவிக்கப்படும். பரவலான பாதிப்புகளுக்கு இத்திட்டம் பகுதி வாரி ஏரியா அப்ரோச் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒவ்வொரு பயிருக்கும் வரையறுக்கப்பட்ட பகுதியில் இத்திட்டம் செயல்படும். வரையறுக்கப்பட்ட பகுதியானது கிராம பஞ்சாயத்து

அல்லது பிர்கா அல்லது தாலுகா அல்லது கோட்டம் என்று மாநில அரசால் தீர்மானிக்கப்படும். இத்திட்டத்தினால் ஏற்படும் பயன்கள் யாதெனில், பயிர் இழப்பு ஏற்படும் போது விவசாயிகளுக்கு நிதி உதவி அளித்து அதன் மூலம் பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்துதல், முற்போக்கான சாகுபடி முறைகள் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்த ஊக்குவித்தல், விவசாய கடன் வழங்கும் முறையினை தடையின்றி வைத்திருக்க உதவுதல், காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயம் முழுவதற்கும் பயன் ஏற்படும்படி செய்தல். இத்திட்டத்தின் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்தல், வேலைவாய்ப்பு பெருகுதல், அங்காடி வரி மற்றும் இதர வரிகளின் மூலம் அரசுக்கு வருமானம் முதலியவை ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சிக்கான உதவுதல் ஆகியவை ஆகும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் குறித்து.

நேரம் 12:07 ஆகிட்டிருக்கு. நீங்கள் எழுந்திருக்க நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி, உங்களோட நான் இணைந்திருப்பது ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஓகே, ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு 3வது நாள் ஆயாச்சு. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு, ஸ்கூல் காலேஜ் எல்லாருமே வந்துட்டு நேற்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போய் கையில் வந்து பேண்ட் கட்டிகிட்ருப்பாங்க. அதனாலலாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எத்தனை பேண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எண்ணி யோசித்து, உனக்கு அவ்வளோ வந்திருக்கோ எனக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசி யோசித்து, இன்ன வரைக்கும் என்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கட்டின பேண்ட் எல்லாமே பீரோவில் பத்திரமா தூங்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இப்போ காலேஜ் போயிட்டுருக்கவங்க, இல்லைனா ஆஃபீஸ் முடிச்சுட்டு இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, எல்லாருக்குமே அந்த நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதை திருப்பி பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி குழந்தை இருக்கவங்களுக்கு வந்து இப்போ அவங்களோட குழந்தைகள் எல்லாமே அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய பேர் பேண்டெல்லாம் வாங்கி எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லையா? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு இல்லையா? ஸோ திருச்சி, ஈரோடு அந்த மாதிரி ஊர்கள், சரி காவேரி ஆறு எங்கெல்லாம் வருதோ அந்த ஊருக்கு எல்லாத்துக்குமே வந்து லோக்கல் ஹாலிடே விட்டுருப்பாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காயை வந்து ஒரு மாதிரி உடச்சி சுட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடலாம், ஒரு தப்புமே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அண்ட் ஹாப்பி ஆடிப்பெருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு காலர் வந்துட்டாங்க. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு குவிஸ் தான் வந்து நான் கேட்க போகிறோம் எல்லாத்துக்கிட்டையும். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் கேம்ஸ் முடிஞ்சது இல்லையா, அது ரிலேட்டடாக தான் நான் வந்து குவிஸ் கேட்க போகிறேன். ஸோ நான் எடுத்தோடனே உங்கள்கிட்ட நான் வந்து என்ன க்வெஸ்சன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ நான் சொல்லிட்டேன்னா ஒரு பாட்டு போடுற கேப்பில் நீங்கள் வந்து அது யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ நான் சொல்ல போகிற, அதாவது விமன் பேஸ்டு ப்ரோக்ராம் தான் இது இல்லையா, நான் வந்து யார் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி

பொதுவான க்ளூ உங்களுக்கு இப்போவே நான் கொடுத்துட்றேன். அந்த மாதிரினா தான் க்வெஸ்சன் கேட்பேன். ஸோ நான் யாருன்னு ஒரு க்ளூ கொடுக்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஆனால் மிஞ்சி மிஞ்சி போனால் நான் மூணு க்ளூ கொடுப்பேன் உங்களுக்கு. நான் மொதல் க்ளூலே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேறு லெவல் நீங்கள். ஓகே, ஸோ இருந்தாலும் நம்ம காமன்வெல்த் கேம்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கே தெரியும், நேற்று வரைக்குமே வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடந்தது. என்றைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 23ஆம் தேதியிலேருந்து நேற்று 2ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு. நம்ம நேற்று நான் இதெல்லாம் இப்படி கோத்ரூ பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம ஒரு கட்டத்தில் 11வது இடத்துல இருந்த நம்ம இப்போ டாப் 4ல இருக்கோம். என்னதான் நம்ம கோல்டு கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து இருந்தாலும் போன தடவை விட இந்த தடவை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து சொன்னாலும், நம்ம 4வது இடத்துல இருக்கோம், இப்போ இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி நம்ம ரொம்ப பெருமை தான் படணும். ஆக்சுவலாக இந்த போட்டியில் வந்து மொத்தம் 74 நாடுகள் மற்றும் டெரிட்டரிஸ் வந்து கலந்துருக்காங்க. இந்த எடிஷன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மொத்தமாக 10 ஸ்போர்ட்ஸை மட்டும்தான் மையமாக வச்சு இந்த போட்டி நடத்தியிருக்காங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நான் சொல்கிறேன், அப்படி கோத்ரூ பண்ணிக்கோங்க. அத்லெட்டிக்ஸ், ஸ்விம்மிங், பாக்ஸிங், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், சைக்கிளிங், பவுல், அப்புறம் ஜிம்னாஸ்டிக், நெட்பால், அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால். இந்த 10 கேமை வச்சு நம்ம எத்தனை கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 13 கோல்டு, 17 சில்வர், 9 ப்ரோன்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிட்டோம். என்ன கேள்வி யாரு அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடல் ஜில்லா திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னா, டி இமான் அவர்கள் பாடியிருக்காங்க. இசையமைப்பு வந்து டி இமான் தான் பண்ணியிருக்காரு. கேட்டேன்னு இந்த ரெங்கல், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமத்துள்ள

0: 12:15 ஆயிட்டு இருக்க இந்த வேலையில ஹாய் சங்கீதி நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடைபெற்றுச்சு இல்லையா, ஸோ அதுல இருந்து நான் வந்து ஒரு குவிஸ் கேம் நான் கேட்க போறேன். ஸோ என்ன க்வெஸ்சன் நான் இதுவரைக்கும் நான் சொல்லவே இல்லை, நம்ம காலேஜ் எடுத்தோம் தான் கேட்க போறோம். இணைப்புல இருக்காங்க, வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: பிரமிளா மேம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். ஃபர்ஸ்ட் காலரா
0: ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்விம்மர் அண்ட் இன்னொரு விஷயம், இது விமன் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால நீங்க விமனை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும், மென் வந்து மெடலிஸ்ட் நம்ம வந்து
1: ப்ரோக்ராம் தொடக்கும் போது நான் வந்து இந்திய பெண்கள் தங்க வாங்கிருக்காங்கல்ல அதெல்லாம் கேக்குறீங்கன்னு ப்ரிப்பேரா வந்தேன்.
0: எனக்கு தெரியும் நீங்க இந்தியான்னு கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லிருவீங்க, அதனால தான் நாங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்தோம்.
1: சொல்லுங்க மேடம்.
0: அதே மேம், அவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்விம்மர்.
1: ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க மேடம்.
0: ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லவா? எல். எல்.
1: எல்.
0: இவங்க வந்து ஒரு வெறும் 6 செகண்ட் வித்தியாசத்துல கோல்ட ஜெயிச்சாங்க. பக்கத்துல யாரு?
2: உங்களுக்காக
0: இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்விம்மர். ஓகே, அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு க்ளூ என்ன கொடுத்தேன் அப்படின்னா, இவங்க வெறும் 6 செகண்ட் வித்தியாசத்துல கோல்ட ஜெயிச்சாங்க.
2: நீச்சல்.
0: அவங்க வந்து ஒரு நீச்சல் பயிற்சியில கேம்ல வின் பண்ணாங்க. ஆமா, எல்லாமே கோல்டு தான். நீ என்ன, நீ ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதனால நான் சில்வர் பிரான்ஸ்லாம் நான் கேட்கல, வெறும் கோல்டு மெடலிஸ்ட் மட்டும் தான் நான்
2: கேக்குறேன்.
0: ஓகே ஓகே மேம், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேம், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: லானி பாலிஸ்டர்.
0: திருப்பி சொல்லுங்க.
3: எனக்கு சரியா தெரியல, பையன் தான் சொன்னான்.
0: இல்ல மேம் இல்ல, அவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்விம்மர். வந்து விமன் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்ல வந்து அவங்க வின் பண்ணாங்க, வெறும் 6 செகண்ட் வித்தியாசத்துல அவங்க கோல்டு மெடல் அடிச்சாங்க.
3: ஓகே மேடம், தெரிஞ்சுக்கிறேன்.
0: தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நிறைய பேர் வந்து என்ன நினைச்சேன், இந்த க்வெஸ்சன் வந்து இப்படி நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை ஈஸியாக சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் நீங்கள்.

இந்த தெரிஞ்சுக்கிற விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த கேமில் வந்துட்டு ஒன்லி நம்ம கோல்டு வின் பண்ணவங்க மட்டும்தான் நான் கேட்க போகிறேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தியான்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக எல்லாத்தையுமே சொல்லிடலாம். இதுவே வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரின்னு சொல்லும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அப்படியே எடுத்தது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும், சர்ச் பண்ணுங்க, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, இணைப்புல அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் வனஜா மேம், கேள்வி கேட்டீங்களா? இல்லையே, ஆஸ்திரேலியன் ஸ்விம்மர் அவங்க. தெரிஞ்சுக்கிறீங்களா? சரி, ஓகே, நன்றி மேம், நன்றி. இன்னும் ஒரே ஒருத்தருக்கு இதை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. வெளியில வந்து கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னா, வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடல் போடணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா கூட மழை வந்துச்சுன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும்ல. அதுக்கேற்ற மாதிரி பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பையா திரைப்படத்துலேருந்து இந்த பாடல், சைந்தவி மற்றும் ராகுல் இணைந்து பாடியிருக்காங்க. நாமுத்துக்குமாரோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 12:25 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நான் வந்து என்ன கேள்வி எல்லார்ட்டையும் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா, வந்து நம்ம காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது இல்லையா, ஸோ அதோட குவிஸ் தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கேள்வி நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்விம்மர், அதுவும் இல்லாமல் விமன் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கில் வெறும் 6 செகண்ட் வித்தியாசத்தில் அவங்க கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருமே என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்விம்மிங்கில் யார் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க அப்படின்னா, அயோனா ஆண்டர்சன் அப்படிங்கிறவங்க தான் இந்த கோல்டு மெடலை வின் பண்ணாங்க. ஓகே, அடுத்த கேள்வியை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இருந்தாலும் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் பண்ண நேரம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு இந்த க்ளூ கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கனடியன் ஜிம்னாஸ்டிக் பிளேயர். அவங்க ஒரு காமன்வெல்த் கேமில் வந்து விமனில் ஆல்ரவுண்டர் டைட்டிலில் ரெண்டு முறை ஜெயித்த முதல் பெண்மணி அவங்க தான். நான் திருப்பியே சொல்கிறேன், இவங்க வந்து ஒரு கனடியன் ஜிம்னாஸ்டிக் பிளேயர். அவங்க காமன்வெல்த் கேம்ஸ் விமனில் வந்து ஆல் ரவுண்ட் டைட்டில் 2 முறை ஜெயித்த முதல் பெண்மணி இவங்க தான். யார் இவங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. பவர் பாண்டி திரைப்படத்தில் இருந்து ஸ்வேதா மோகன் ஓட குரலில், தனுஷோட வரிகளில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள்.

0: 6:31 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில் ஹாய் சிங்கத்தி நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ நான் க்வெஸ்சன் சொன்னதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அண்ணா நேர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி மேம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நான் பேப்பரை தேடி
0: கண்டுபிடிச்சு
1: கொஞ்சம் கஷ்டமா தெரியும்.
0: பேரு சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: வீட்டுக்காரர் கொஞ்சம் விளையாட்டு பாப்பாங்க, அதனால அதை எடுத்து வச்சிருந்தேன். சரி பாப்போம்னு பார்த்தேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சூப்பர் மேம், சூப்பர். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இந்த மாதிரி முன்னாடி நீங்க க்வெஸ்சன் சொல்றீங்கன்னா எங்களுக்கு ஆன்சர் தேடுறதுக்கு அவங்க ஈஸியா தேடல. நியூஸ் பேப்பர் ஃபுல்லா தேடி அவங்க கஷ்டப்பட்டு தான் பதில் சொன்னாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி வந்து நான் உங்களுக்காக நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு கோல்டன் கேர்ள் சொல்லலாம். இவங்களோட ஸ்போர்ட்ஸ் வந்து ஜூடோ. நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க, நான் சொல்றேன் பாருங்களேன். ஸோ இவங்களோட கேம் வந்து ஜூடோ. இவங்களோட வெயிட் கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 48 kg. கேஸ் க்ளோவில் தான் வந்துட்டு நம்மளோட காமன்வெல்த் கேம் வந்து நடந்தது. 2026 இந்தியாவுக்கு ஜூடோவில் முதல் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தவங்க இவங்க தான். யாருன்னு கண்டுபிடிங்க. ஸோ எல்லாருமே முன்னாடியே கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த யாரெல்லாம் வந்து கோல்டு வின் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்தியா வந்து காமன் வெல்த் கேம்ஸில் வந்து 13 gold, 17 silver, அது மட்டும் இல்லாமல் 9 bronze ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீராபாய் சானு. அவங்க வந்து 48 kg வெயிட் லிஃப்டிங் கேட்டகரியில் கோல்டு வென்றது மட்டும் இல்லாமல் காமன்வெல்த் கேம்ஸில் தொடர்ந்து 3வது தடவையாக கோல்டு மெடல் வென்று அசத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாக்ஸிங்கில் தான் இந்த தடவை நம்ம வந்து நிறைய கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்கோம். நம்ம இது விமன் கேம், ஐ மீன் விமன் ப்ரோக்ராமாக இருந்தாலும் நம்ம விமனை பற்றியே பேசிகிட்டே இருக்கோம்.

அதே மாதிரி நிறைய ஆண்கள் வந்து இந்த கேம்ஸ்லேயே வந்து வின் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆல் ஓவர் த கண்ட்ரியில் மொத்தம் 94 விமன் வந்துட்டு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து யார் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்றேன். அப்படின்னா தான் வந்துட்டு காலர்ஸ் வருவாங்க போல், ஏன்னா அவங்களுக்கும் தேடுறதுக்கு கொஞ்சம் நம்ம நேரம் கொடுக்கணும் இல்லையா. நான் முன்னாடியே அந்த கேள்வியை சொல்லிவிட்டேன், அவங்க வந்து ஒரு ஜூடோ பிளேயர். அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வந்து ஜூடோ. 48 kg கேட்டகரியில் அவங்க வந்து ப்ளே பண்ணாங்க. இந்த வருஷம் 2026 ஜூடோவில் வந்து கோல்டு மெடல், இந்தியாவில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கின பர்சன் அவங்க தான். ஸோ ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்கள், டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. உங்களுக்காக கனா திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ

0: நேரம் 12:40 ஆகிட்டு இந்த வேலையில் ஹாய் சிநேகிதே நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். பாட்டு போயிட்டு இருக்கும்போது காலர்ஸ் வந்தாங்க. ஓகே, நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட ஸ்போர்ட்ஸ் வந்து ஜூடோ. ஸோ இவங்க வந்து இந்தியன் பிளேயர், இவங்களோட ஸ்போர்ட்ஸ் வந்து ஜூடோ. ஜூடோ 48 kg கேட்டகரி விமன், மீன் 48 kg கேட்டகரியில் இவங்க வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஜூடோவில் கோல்டு வாங்கின முதல் பெண் பண்ணி இவங்க தான். ஸோ இந்தியான்னு சொல்லும்போது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, டக்குன்னு வரும் நான் எதிர்பார்த்தேன். ஸோ பரவாயில்ல, எல்லாருமே ஸ்டில் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது கூட நான் இன்னொரு கேள்வியுமே சேர்த்து கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்குமே நான் ரெண்டு கேள்வி தான் கேட்டிருப்பேன் இல்லையா. நான் எடுத்துட்டு வந்தது வந்து ஒரு 5 எடுத்துட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் யாரோ லைன்ல வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மறுபடியும் பிரமீலா வந்திருக்கேன்.
0: பிரமீலா வந்திருக்கீங்களா?
1: ஒரு தடவை க்வெஸ்சன் ராங்க சொல்லிட்டா, இது இந்தியானால என்னால சொல்ல முடிஞ்சது.
0: இந்தியானா நான் வந்து சொல்லுவேன்.
1: அஸ்மிதா டே.
0: அஸ்மிதா டே, சூப்பர் மேம், கரெக்டான பதில்.
1: இன்னொரு கேள்வி கேளுங்க.
0: இன்னொரு கேள்வி
1: லைவ்ல.
0: அப்படி அப்படி சொல்றீங்க நீங்க?
1: இந்தியா இந்தியால தானே?
0: இந்தியா தான், இந்தியா தான்.
1: பயப்படாதீங்க, ஓடி போய்டுவேன்.
0: ஓகே, சோ இவங்க வந்து ஒரு இந்தியன் பாக்ஸர். ஓகே, 54 kg கேட்டகரியில வின் பண்ணாங்க. யாரு?
1: 54 பாக்ஸர். நிறைய பேர், 4 பேர் கோல்ட் மெடல் வாங்குனாங்க.
0: 4 பேர்
1: வந்து பிரீத்தி பவார்.
0: சூப்பர் மேம், சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: எப்படி நான் அதெல்லாம் அப்டேட்டா வச்சுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேரா வந்தேன்.
0: ஓ பரவாயில்ல, எப்படி பேருந்து ரெண்டும் சூப்பரா சொல்லிட்டீங்க,
1: திருப்தி ஆயிட்டேன்.
0: நானும் மேம், நானும். தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ.
0: நன்றி நன்றி.
1: நன்றிங்க மேடம்.
0: ஸோ இந்த காலர் வந்து ஃபஸ்ட்டு காலராக வந்தாங்க. அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நீங்கள் என்கிட்ட போய் வந்து ஃபாரின் கண்ட்ரி பற்றி கேட்குறீங்களே, இந்தியாவுக்கே நீங்கள் டப்பு டப்புன்னு பதில் சொல்வேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து டக்கு டக்குன்னு அவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க. எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா இது, யாருமே கால் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம சரி இந்தியாவுக்கே போவோம் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அவங்களும் சந்தோஷமாயிட்டாங்க, நம்மளும் சந்தோஷமாச்சு. ஓகே, இப்போது அடுத்ததாக ஒரு க்வெஸ்சன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு பாடல் நம்ம கேட்கலாம். இவங்க வந்து ஒரு ஒலிம்பிக் மெடலிஸ்ட். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு ஒலிம்பிக் மெடலிஸ்ட், இந்தியன் பாக்ஸர். அவங்க 75 kg கேட்டகரியில் அவங்க வந்து கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, பசங்க திரைப்படத்தில் இருந்து. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே

12:50 ஆகிட்டுருக்கு. இந்த வேலையில் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். பசங்க திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயரோட குரலில் இந்த பாடலை கேட்டோம். தாமரையோட வரிகளில் ஜேம்ஸ் வசந்தனோட இசையில் இந்த பாடலை கேட்டு முடித்தோம். ஸோ நான் கடைசி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஒலிம்பிக் மெடலிஸ்ட், இந்தியன் பாக்ஸர் அண்ட் 75 kg வெயிட் கேட்டகரியில் இவங்க வந்து கோல்டு வின் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இவங்க ரொம்ப நாளாகவே வந்துட்டு மெடல் வின் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது இவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ இருக்கிறவங்களெல்லாம் தெரியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த பெயர் வந்து ஒரு பரிச்சயமான பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இது கூடவே வந்துட்டு இன்னொரு கேள்வியுமே சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ நேர்கள் வந்தாங்க அப்படின்னா அதுக்கான பதில் அவங்க சொல்லட்டும், இல்லை நானே சொல்லிடுறேன், சரியா? ஓகே. இவங்களோட ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸிங், இவங்க வந்து 51 kg வெயிட் கேட்டகரியில் காமன்வெல்த் கேம்ஸ் 2026 இந்தியாவுக்காக விளாண்டு கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இது 7 இந்தியன்ஸ் வந்து கோல்டு வின் பண்ணதில் இவங்களும் ஒருத்தங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு பாக்ஸிங்கில் இந்த தடவை நிறைய கோல்டு நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து விமன் தான், இது ஃபுல்லாகவே இந்தியன் விமன்ஸை தான் நான் வந்து கேட்டிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-00-38 மற்றும் 2952-5554. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0444 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நான் பதில் சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நினைக்கிறப்போ ஒரு காலர் வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். கேக்கு தாமரை ராஜசேகர் மேடம். அஞ்சு பேர் மேடம்.
0: சாரி சார். ஸோ வந்து நான் என்னடா இந்த தடவை நம்ம ஹை ஸ்டேஜ் நிகழ்ச்சியில் ஆண்கள் யாருமே வரவே இல்லையுன்னு நினச்சேன். அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். யாருமே பதில் சொல்ல, நானாவது பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி, அதனால தான் கட் பண்ணிட்டு மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன். அதாவது ஒலிம்பிக் மெடலிஸ்ட் இந்தியன் பாக்ஸர் 75 kg கேட்டகரியில் வின் பண்ணவங்க வந்துட்டு லவ்லினா போர்கோஹைன் அவங்க தான் வின் பண்ணாங்க. அடுத்து பேரா அத்லெட்டிக், இல்லை நான் வந்து அடுத்து பாக்ஸிங் சொல்லியிருந்தேன், 51 kg, அந்த கேமில் யார் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷி சௌத்ரி. ஸோ இந்தியான்னு சொல்லும்போது யாராவது கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் இருந்தாலும் இன்னும் யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல. ஸோ அடுத்து இந்த காமன்வெல்த் கேம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2030 இந்தியாவில் தான் நடக்க இருக்கிறதா வந்து செய்திகள் இருக்குது, நான் படிக்கவும் செஞ்சேன். ஸோ இந்த 2026 காமன்வெல்த் கேம்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மெடல்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அத்லெட்ஸும் பிரேக்கிங் பேரியர்ஸும் க்ரியேட்டிங் ரெக்கார்ட்ஸும் இன்ஸ்பைரிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் வந்து இப்போது நிறைய விஷயங்கள் சாதிக்கிறாங்க இல்லையா. பெண்கள் வந்து என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிற காலம் எல்லாமே போயாச்சு. அடுத்து பெண்கள் வந்து என்ன சாதிக்க போகிறாங்க அப்படிங்கிற காலம் வந்தாச்சு. உண்மையாகவே வந்து நம்ம அந்த கோல்டன் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பிக் அப்ளாஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். இதோட நான் டாடா பாபாய் சொல்லிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த் அவர்கள் இணைந்திருப்பார். மீண்டும் நம்ம 2 மணிக்கு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரை கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கேன். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். இந்த ஒரு மணி நேரம் காலங்களை கடந்து இன்றும் நம் மனதில் ஒழிச்சிருக்கக்கூடிய 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்க போறோம். திரைக்காலம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு முதல் பாடலாக பார்த்தீங்க அப்படின்னா அன்னை திரைப்படத்திலிருந்து சுதர்சனம் அவர்களோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் சந்திரபாபு அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: மணி 6 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கான நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. கடைசியாக கேட்டு வந்தோம்ல அன்னை திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல், என்ன ஒரு அழகான பாடல்ல. காலங்களை கடந்து வந்தாலும் இன்னைக்கும் நம்மளை யோசிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் அந்த புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படிங்கிற பாட்டு. இந்த ஒரு மணி நேரம் அந்த மாதிரி 60-70s வெளிவந்த பாடல்கள் தான் நம்ம திரைக்கான நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பராசக்தி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் ராஜேஸ்வரியோட குரலில் சுதர்சனம் அவர்களுடைய இசையில் தான் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒரு 11:11 ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. திரைக்காலம் நிகழ்ச்சியில 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. அறுபது எழுபதுகளில் வெளிவந்த பாடல் வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக பெற்ற மகனை விட்ட அன்னை அப்படிங்கிற படத்திலிருந்து மருதகாசியோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் ராஜா மற்றும் சுஷிலா குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூலம்.

0: 91.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஒரு மணி 15 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. 60-70களில் வெளிவந்த பாடல்கள் வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக பெரிய எடுத்துப்பெண் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் சவுந்தரராஜன், ஈஸ்வரி, சுசிலா மற்றும் இணைந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஒரு மணி 22 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பு நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். திரைக்காலம் நிகழ்ச்சியில 60-70களில் வெளிவந்த காலத்தை வென்று இன்றும் நம் மணந்து மனதில் வந்து ஒழிச்சுட்டு இருக்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக அவள் ஒரு தொடர்கடை திரைப்படத்திலேருந்து விஸ்வநாதன் அவர்களோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியனோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: 1:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கேன். திரைக்காணம் நிகழ்ச்சியில் 60-70களில் வெளிவந்த பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து வி குமாரோட இசையில் பாலிவுட் வரிகளில் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவோட குரல் அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுவுளு.
3: புதுசா கேட்கிற என்ன

0: ஆத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே
0: பல்ல உடைப்பேன்.

நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கேன். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த். திரையானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் பஞ்சு அருணாச்சலம்மனோட வரிகளில் சசிதேகா மற்றும் எஸ் ஜானகி குரலில் ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூடு.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பட்டிக்காடாப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதனோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் டி எம் சவுந்தரராஜனோட குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

தினம் தினம் நடக்குதடி.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
2: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
3: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
4: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
3: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
2: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
3: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
2: ஆமா இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
4: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
3: மறுபடியும் எது கழுவுற?
2: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
5: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
7: ஒரு 1:44 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. 60 70

வழி வந்து இன்றும் நம் மனதில் வந்து ஒழிச்சிட்டு இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக மரகதம் திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு மற்றும் ஜம்னா நடின் குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். தி ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமத்துள்ளது.

திரைக்கணம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் 60-70களில் வெளிவந்த பாடல்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். நிகழ்ச்சியினோட நிறைவு பாடலாக நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

நேரம் 2:01 ஆகிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. நிகழ்ச்சியில் முதல் பாடலை நம்ம என்ன கேட்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. வள்ளியோ சாரி வாலியோட வரிகளில் தேவாவோட இசையில் இந்த பாடலில் கேட்கலாம்.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்

0: தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 2:10 ஆகிட்டு இந்த வேளையில ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, தேடி வந்த ராசா திரைப்படத்துல இருந்து. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

நேரம் 2:15. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மண்ணை தொட்டு கும்பிடணும் அப்படின்ற படத்துலேருந்து அந்த பாடல் கேட்க போகிறோம்.

சக்தி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாட்டு பாடவா திரைப்படத்தில் இருந்து சுனந்தா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகளை இளையராஜாவோட இசையில இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

12:27 ஆகிட்டுருக்க இந்த வேலையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக பாசவலை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். மரகதமணியோட கம்போசிங்கில் இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम राग शंकरा, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अजीत
1: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी
0: सौम्या मलिक,
1: जगबंधु और मुकुल के साथ विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार, नमस्कार। उमंग, उमंग, उमंग,
2: उमंग, उमंग। नेरम 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள

வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. அதன் பின்னர் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள

என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,

நேரம் 3:03 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி அவர்களோட தான் இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு அவங்க தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தங்களோட உடல் நலத்தை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறாங்க. உங்களுக்கு இந்த பிரஸ்ட் ஃபீடிங் விமன் எப்படி அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நியூ திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையில் இந்த பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 3:21 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஐஸ்வர்யா பார்த்தசாரதி, டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி அவர்கள் வந்திருக்காங்க. மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர். இவங்க கிட்ட தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தங்களோட உடல் நலத்தை எவ்வாறு பராமரிப்பது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஹலோ டாக்டர்.
1: ஹலோ, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ.
0: ஹாய்ஸ் மேம், நான் காலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு காலர்ஸ்ட்டை பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. ஓகே ஓகே மேம், நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், இந்த பிரஸ்ட் ஃபீடிங் உமன்ஸ் வந்து காமனாக இருக்க மிஸ்டேக்ஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக அவங்க என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க?
1: நான் ஜென்ரலாக பார்க்குறது என்னென்னா, குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் வந்து அருவியாக கொட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. அது மேபி வந்து அதர் திங்ஸ், அதாவது ஒரு மாடு இல்லை ஆடு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி வரா மாதிரியே ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அந்த மாதிரி வராது.
0: ஓகே,
1: அதுக்குன்னு ஒரு ரிதம் இருக்குது. ஒரு நாளைக்கு 30 ml தான் வந்து குழந்தையோட வயிறோட சைஸ், அந்தளவுக்கு தான் வரும். ஸோ இனிஷியலாக கொஞ்ச நாள் செட் ஆகும், கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 days கழிச்சு தான் அவங்களுக்கு தாய்ப்பால் நல்லாவே வந்து ஊறும். ஸோ அந்த அது வரைக்கும் அவங்க பொறுமையை காய்த்து, முக்கியமாக வந்து மதர்ஸோடு சேர்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க கூட இருக்கிற அம்மா பாட்டி அவங்க எல்லாருமே வந்து பொறுமையாக கடைப்பிடித்து அந்த தாய்க்கு பால் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் 1 spoon பால் வந்தாலுமே அது வந்து அந்த பேபிக்கு தேவையான அளவுக்கான அந்த ஊட்டச்சத்து ரொம்ப நிறைந்தது. கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், முதல்ல வர்ற பால், அதாவது கோல்டன் அவர்லேருந்து கொடுக்குற மில்க். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் அதை கொடுக்கணும், எது வந்தாலும் கொடுக்கணும், பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் பண்ணணும். கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமான பால்களை அவங்க எடுக்கக்கூடாது,
0: குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க?
1: கொடுக்கக்கூடாது.
0: ஓகே மேம், சப்போஸ் இப்போ வந்து அவங்களுக்கு பால் கம்மி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரெஸ்ட் பம்ப் பண்ணுறாங்க, அதுக்கான உணவுகள் அவங்க நிறைய எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்கல்ல, அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலுமே அவங்களுக்கு வந்து அந்த பால் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மேம் ஒரே நிமிஷம் இதுக்கான பதில் நம்ம பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓகே, கட் ஆகிட்டாங்க, பரவாயில்ல, சொல்லுங்கள் மேம், பதில் சொல்லுங்கள்.
1: நமக்கு உணவுக்கும் மைண்டுக்கும் சம்பந்தம் கட்டாயமாக இருக்குது.
0: ஓகே,
1: ஸோ நம்ம வந்து நம்ம தாய்ப்பால் எப்படி உருவாகுது, பிரெயின்லேருந்து வர சில சிக்னல் வந்து நமக்கு பிரெஸ்ட்டுக்கிட்ட போய் அப்புறம் தாய்ப்பால் ஊறுது. ஸோ நம்ம பேபியை வந்து பற்றி நினைக்கும் போதே தாய்ப்பால் வந்து ஊறும்.
0: ஓகே,
1: பேபியோட ஸ்மெல் கிட்ட வரும்போதே தாய்ப்பால் ஊறும். பேபிக்கு அந்த அதோட ஸ்கின்னு மதரோட ஸ்கின்னில் படும்போது தாய்ப்பால் ஊறும். அதுக்கப்புறமா வந்து அந்த பேபி போய் சக் பண்ணும்போது தாய்ப்பால் ஊறும். ஸோ இவ்வளோ விஷயங்கள், திங்கிங், டச்சிங், அதுக்கப்புறமா தான் வந்து பேபியோட சக்கிங் ரிஃப்ளெக்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் தாய்ப்பால் ஊறுறது.
0: ஓகே,
1: ஸோ கட்டாயமாக வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா தாய்ப்பால் ஊறுறது, ஐயோ வரலையேன்னு நினைக்கும் போது அதில் ஒரு எஃபெக்ட் இருக்குன்றத நம்மளால் வந்து டினை பண்ண முடியாது.
0: மேம் ஆனால் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் ஒரு இன்னும் இருக்குல்ல மேம், அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக தானே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல மேம், ஒரு டிப்ரெஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வந்துடுதில்ல, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது?
1: போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் வந்து ஒரு ஓவர் யூஸ்ட் டேர்ம். எல்லாரும் விமனுமே டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஒரு லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். முக்கியமாக வந்து ஏன் ஒரு குழந்தையை வந்து எப்படி பராமரிக்க முடியும், எப்படி தாய்ப்பால் தர முடியுன்றத ஸ்ட்ரெஸ்ஸை தவிர அவங்களுக்கு ஒரு வலி, சிசேரியன் பண்ண வலியோ இல்லாட்டியோ வந்து நார்மல் டெலிவரி பண்ண வலி, இது எல்லாமே இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து இப்போது குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து இந்த விஷயங்கள் அதிகப்படியாக பேசப்படுறதுனால நீங்கள் எல்லாருமே பேசுகிறீங்க. போஸ்ட் பார்ட்டமில் ப்ளூஸ் அப்புறமா வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ப்ளூஸ்ன்றது ஒரு சின்ன சின்ன சலனங்கள், அதெல்லாம் தான் போஸ்ட் பார்ட்டம் ப்ளூஸ். டிப்ரெஷன்றது ஒரு பெரிய வேர்ட், தட் இஸ் தே, அதுக்கு ஒரு தனி டெஃபினேஷனே இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் போகும்போது நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்கலாம். நம்ம ஜென்ரலாக டிப்ரெஷன் சொல்கிறது ஆக்சுவலி போஸ்ட் பார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்கிற சின்ன சின்ன சலனங்கள், இதெல்லாம் ஓவர் கம் ஈஸியாக பண்ணிடலாம்.
0: ஓகே மேம், இப்போது அவங்க தாய்ப்பால் கொடுக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்கல்ல மேம், ஸோ அந்த சமயத்தில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்? ஏன் நான் கேட்குறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஃபுட்டெல்லாம் என்ன சாப்பிட அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் அந்த

0: ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபுட்டு நீ சாப்பிடாத, குழந்தைக்கு இது சரியாக இருக்காது, இது தாய்ப்பால் வழியாக இப்படி போகும், அதனால் குழந்தைய செட் ஆகாது அப்படிம்பாங்க. இது எப்படி பிரித்து பார்க்குறது மேம், எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி? நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்லன்னா அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகும், அந்த அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது?
1: குழந்தைக்கு எப்படி வந்து நம்ம டெய்லி ஒரே சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு செட் ஆகுமா, அந்த மாதிரி ஆகாது. ஆனால் குழந்தைங்களுக்கு, 6 மாதம் கழிச்சு இருக்கிற குழந்தைங்களுக்கு முக்கியமாகவும் அவங்க அதே கஞ்சி அதே ஃபீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி தாய்மார்களுக்கு அதே உணவு கொடுத்தோம்னா அந்த டேஸ்ட்டு தான் வந்து அது பாலில் போய் கலந்து அந்த பேபிக்கு அந்த டேஸ்ட் வந்து உணர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பண்ணால் பேபியுமே வந்து பேபிக்கு மதருக்கும் கஷ்டம் பேபிக்கும் கஷ்டம். முக்கியமாக எந்த ஒரு சாப்பாடும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் சில கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் இருக்குது. மாங்காய் கொடுக்கக்கூடாது, மாம்பழங்கள் கொடுக்கக்கூடாது, குழந்தைக்கு ஆகாது. இல்லை சில கம்யூனிட்டிஸில் வந்து தேங்காய் கொடுக்க மாட்டாங்க, சில கம்யூனிட்டிஸில் வந்து சில வகையான பருப்புகள் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் கல்ச்சுரல் தான், சயின்டிஃபிக் பிலீஃப்ஸ் கிடையாது. என்னென்ன உணவுலாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னா, தேங்காய், மாங்காய், மாம்பழம், அப்புறம் சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு சில வகையான ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அளவுக்கு மீறி இந்த பூண்டு எடுக்கிறது, அளவுக்கு மீறி சில குறிப்பிட்ட வகையான உணவுகள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுவே கேஸ் ஃபார்ம் பண்ணி மதருக்கு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ பால் ஊறணுன்றதுக்காக ஏகப்பட்ட பூண்டு கொடுக்கறது, இல்லை ஒரு நிறைய எதுவுமே அதிகப்படியாக கொடுக்க வேண்டாம். நல்லா ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு நிம்மதியாக வந்து கொடுத்தாலே 25% பேருக்கு வந்து ஃபீடிங் வந்து வந்துடும். சில பேருக்கு வரல, ட்வின்ஸு, இல்லை கொஞ்சம் வயசில் மூத்தவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க, 35 வயசுக்கு மேலே டெலிவரி பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு மதருக்கு வந்து டெலிவரிக்கு அப்போது நிறைய ப்ளீடிங் ஆகிருக்கு, இல்லை ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கு, கரெக்டான டைமில் ஃபீடிங் ஆரம்பிக்கலன்ற போது அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸுன்றது இருக்கும். ஆர் அவங்களுக்கு தாய்ப்பாலை தவிர மேற்கொண்டு வந்து பவுடர் பாலும் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
0: ஓகே மேம். ஸோ இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: முக்கியமாக முன்னாடி மாதிரி யங் மதர்ஸ் வந்து வர்றது கிடையாது. நான் முக்கியமாக கருத்தரித்தல் பண்ணுறது அப்படின்னா IVF முறைகள் நிறைய பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏஜ் ஆஃப் மேரேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சவுத் இண்டியன் விமனில். ஏன்னா நல்லா படிக்கிறாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ஏஜ் ஆஃப் மேரேஜே 30 கிட்ட ஆகிடுது. அதுக்கப்புறம் 35 வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணுறது கிடையாது. 35க்கு மேலே தான் ட்ரை பண்ணுறாங்க. 35ன்றது யங்கு தான், ஆனால் பயாலாஜிக்கலி நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த பேறுகாலத்துக்கு அது கொஞ்சம் அதிகமான ஏஜ். அந்த ஒரு விஷயத்தினால ப்ளஸ் அவங்க ஏற்கனவே நல்லா வெல் செட்டில்டாக இருக்கும்போது அவங்களால அந்த அளவுக்கு பேபியை வந்து கேர் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்து மெயினாக பார்க்குறேன். ரெண்டாவது வந்து குடும்ப ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக போகும்போது அந்த சப்போர்ட் வந்து, பேபிக்கான சப்போர்ட் வந்து இல்லை. மதரும் வேலை பண்ணுவாங்க, பாட்டியும் வேலை பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த பேபிக்கு ஏற்ற மாதிரியான என்வாயர்மெண்ட் அண்ட் சப்போர்ட் இல்லை. மெய்டு வைக்கிற போது என்ன ஆகுதுன்னா மதர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம். இல்லை மெய்டு கரெக்டான டைமில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி சோஷியல் ப்ராப்ளம்ஸ். இல்லை அப்பா வந்து, ஆனால் நிறைய நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா இப்போ நிறைய அப்பாக்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம். பட் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது அந்த ஒரு 3 மந்த்ஸ் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கட்டாயமாக வேறு ஒரு ஹெல்ப், அது உங்களோட குடும்ப ஸ்ட்ரக்சர், ஒரு அடிஷ்னல் ஹெல்ப் நீ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: ஓகே மேம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து
2: பேசுறீங்க? வணக்கம் டாக்டர் ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க மேம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா,
2: அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். ஐபால் பத்தி அந்த வாரம் கொண்டாடுறது இன்னும் சிறப்பா இருக்கு. வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா குடுக்கறது நல்லதா? இப்போ வேலைக்கு போறவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு பம்ப் பண்ணி வச்சுட்டு குடுக்கலாங்கிறாங்களே, அது பெட்டரா?
1: இது ஒரு நல்ல கேள்விமா. ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரோசன் பிரெஸ்ட் மில்க் வந்து இப்போ காலத்தின் கட்டாயம்னால இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இது வந்து தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம்னா நம்ம 6 மாதம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதை வந்து ஃப்ரிட்ஜில், நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சோம்னா கிட்டத்தட்ட 2-3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்கு. பட் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா இந்த ஆன்டிபாடிஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து அளவு ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. பட் ஒரு பவுடர் பால் கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ரோசன் மில்க் டெஃபினெட்லி பெட்டர் தான் அப்படிங்கிறது நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அதே அளவுக்கான கேலரிஸ், அதே அளவுக்கான மோஸ்ட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ இதில் என்ன தெரிஞ்சு

0: புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறது. இப்போ பாட்டிகள் இல்லை தாத்தாக்கள் தான் இதை எடுத்து கொடுக்கணும்னு வாங்க. நிறைய பேர் வீட்டில் இதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக நான் கஞ்சி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி இல்லை. யோசி காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பெண்கள் வேலைக்கு போகணுன்ற போது நம்ம தான் அவங்களையும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த நியூ விஷயங்களையும் நம்ம மாறுதல்கள் ஏற்படுத்திக்கணும். இன்ஃபேக்ட் நம்மக்கிட்ட பிளட் பேங்க் மாதிரி மில்க் பேங்க்குன்னு ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும். அதுலலாம் எந்த தாய்மார்களுக்கு மில்க் அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அவங்க வந்து டொனேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மில்க்கை தான் நம்ம எடுத்து பிறந்த குழந்தைங்களுக்கே கொடுக்குறோம். ஸோ இது கட்டாயமாக வந்து ஒரு நல்ல முறை தான்.
1: சூப்பர் மேம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடையிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேம்.
1: பேசுங்க.
0: ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம்.
2: எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து இந்த சீம் பால் அப்படின்னு சொல்றாங்க, அந்த முதல் பால் அப்படிங்கிறது, அந்த அந்த குழந்தைகளுக்கு பிறந்த எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள அந்த சீம் பால் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும்? கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறது கூடிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அது என்னுடைய முதல் கேள்வி மேம். ரெண்டாவது கேள்வி, ஒரு குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை அப்படிங்கிறது பண்ணும், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை பசிச்சது அதாவே அழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாமா, அல்லது தாய்களே எடுத்து அதை பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது ஒரு 3 hours ஆச்சு 2 hours ஆச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்கலாமா மேம்? எப்படி, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இது ஒரு நல்ல கேள்வி. முக்காவாசி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் அவர் பாலிசி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. மெட்டர்னிட்டி, குழந்தை தாய்ப்பார் மகப்பேறு மருத்துவமனைகள் எல்லா இடத்துலையுமே இது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் WHO ரூல்ஸ் படி வித்தின் 1 hour ஆஃப் பர்த், குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள தாய் வந்து பேபிக்கு பால் ஊட்டணும் அப்படிங்கிறது. முக்காவாசி டெலிவரி நாங்கள் பண்ணுற இடத்துலையே வந்து பேபியை வந்து கூப்பிட்டு வந்து நர்ஸ் வந்து தாயோட மார்பில் வந்து வச்சுருவாங்க. அது தன்னால் வந்து செக் பண்ணும். நிறைய டைம் டெலிவரி டேபிள்லேயே நாங்கள் வந்து பண்ண வைக்கிறோம். இதுக்கு முக்கியமான வந்து ஒரு விஷயம் என்னென்னா, பேபி நல்லா இருக்கணும், மதரும் நல்லா இருக்கணும். பேபிக்கோ மதருக்கோ ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஸ்டெப்பை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களோட முதல் கேள்வி. அந்த சீம்பால்னு சொல்கிறது நம்ம இங்கிலீஷில் கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். இது என்சைம்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஃபேட், குட் ஃபேட்ஸ், இதெல்லாம் ரொம்ப நிறைஞ்ச ஒரு அண்ட் இம்யூனோக்ளோபுலின், முக்கியமாக எதிர்ப்பு சக்தி ரொம்ப நிறைந்த வந்து ஒரு தாய்ப்பால். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 10 நாள் வந்து உங்களுக்கு பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 10 நாள் அண்ட் 2-5 நாள் வரைக்கும் இந்த தாய்ப்பால் வந்து ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கும். இதை தான் நம்ம சீம்பால்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கட்டாயமாக இதை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். சப்போஸ் வந்து பேபிக்கு ஏதோ ஒரு காரணத்தினால, பேபி கூடுதல் வெயிட்டாக இருக்குது இல்லை பேபிக்கு இல்லை சுகர் கம்மியாக இருக்குன்றதுனால நம்ம வேறு கட்டாயத்தினால வந்து நம்ம இன்னொரு பால் கொடுத்தாலும் இந்த கொலஸ்ட்ரம்ன்றது மதர்கிட்டேருந்து எடுத்து கட்டாயமாக கொடுத்தே ஆகும். அண்ட் நீங்கள் இன்னொன்று ஒன்று கேட்டிங்கன்னா, எவ்வளோ வாட்டி கொடுக்கணும்னு, இது ஆன் டிமாண்ட் ஃபீடிங் தான். சில குழந்தைங்க 5 வாட்டி குடிக்கும், சில குழந்தைங்க 20 வாட்டி கூட குடிக்கும். அது வந்து அந்தந்த பேபியோட ரிதமை பொறுத்தது. பேபி தாய்ப்பால் குடிக்கிறது வெறும் ஃபீடிங்காக மட்டும் இல்லை, கம்ஃபர்ட்காக, அழுகிறதுக்காக, பெயின்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அந்த மதர் அண்ட் அந்த பேபிக்கான ரிதம் தான். ஸோ மினிமம் 8-12 times அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த யூரின் கவுண்டர் இதெல்லாமே வந்து பொறுத்தது தான்.
2: ஹலோ,
1: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். என் பேர் திவ்யதர்ஷினிக்கா.
1: டாக்டர்கிட்ட பேசுங்க மேம்.
0: மேம் சொல்லுங்க. மேம் சொல்லுங்க. திவ்யதர்ஷினி
1: என்ன சொல்றதுன்னு தெரிய எடுத்துட்டாங்க.
0: ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க.
2: என்னதுக்கா?
1: ஓகே, நன்றி. மேம், நம்ம இப்போ வந்து இவ்வளோ நேரம் பேசினோம்ல, இப்போ அவங்க முன்னாடி ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது அந்த தாய்ப்பால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த கொடுக்கறது வந்துட்டு சில பேர் தவிர்த்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த கொலஸ்ட்ரம், எஸ், அதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு தாய்ப்பால் தானே மேம் கொடுப்பாங்க? ஈவன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப வெயிட்டாக இருந்தாலோ இல்லை சுகரில் சுகர் வந்திருந்தாலோ அவங்க எடுத்து தனியாக குழந்தைய வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது கூட தாய்ப்பால் தானே மேம் கொடுப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. குழந்தைக்கு சுகர் ரொம்ப லோ ஆகிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது கட்டாயத்தில் என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற தாய்ப்பால் கட்டாயமாக தாய்ப்பால் கொடுப்பாங்க. மதர் நல்லா இருந்தாங்கன்னா தாய்ப்பால் வந்து டைரெக்டாக பேபியால் பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது. குழந்தைக்கு ஏதாவது ஒரு மூச்சுத்திணறல் அந்த மாதிரி இருந்ததுன்னா டைரெக்டாக பண்ண முடியாது. அந்த டைமில் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில தாய்மார்களால் கொடுக்க முடியல, பேபி வந்து கண்ணாடி பெட்டியில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லலாம் டோனர் மில்க் பேங்க் இருக்கோ வேறு தாய்மார்களோட மில்க்கை கொடுப்பாங்க. அப்படி இல்லை

0: அப்படிங்கிற பட்சத்தில் டோனார் பில்க் பேங்க் அதை செட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அண்ட் எல்லா இடத்துலையும் செட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு பவுடர் பால் தான் ஆப்ஷன் இருக்கும்போது அது ப்ளஸ் தாய்ப்பால் இது ரெண்டுத்தையுமே கொடுப்பாங்க.
1: ஓகே மேம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: மதிய வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தாயப்பேட்டையிலிருந்து வெங்கட்சி பேசுறேன். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க.
2: ரெண்டு கேள்வி மேடம்.
0: சொல்லுங்க.
2: இப்ப வந்து ஒரு சில குழந்தைங்கள்லாம் ப்ரீ மெச்சூர் ஆயிருது, 7 months 8 months அப்படின்னு, அது இன்குபேட்டர்ல வச்சிடுறாங்க டியூ டு லோ வெயிட்.
0: ஆமாங்க.
2: அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஃபீடிங்? இப்ப நீங்க சொல்ற அந்த கொலஸ்ட்ரால் அது சேவ் பண்ணிட்டு அவங்க நார்மலானே கொடுப்பாங்களா? இது ஒண்ணு. நம்பர் டூ, நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா ஹெச்பி கம்மியா இருக்கு, ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு பாலோட தரம் எப்படி இருக்கும்? குவாண்டம், அந்த குழந்தைக்கு ஏற்ற குவான்டிட்டி கிடைக்குமா? திரும்ப சொல்லுங்க. நான்
0: ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் யோசிச்சு கேள்வி கேட்குறதே வந்து எவ்வளோ அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு தெரியுது. சரி, இந்த ப்ரீ டேம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. 37 வாரத்துக்கு கீழே எல்லாமே ப்ரீ டேம் தான். பட் ப்ரீ டேம்லேயே ரெண்டு விஷயம் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ப்ரீ டேம் அப்படின்ற மாதிரி. எக்ஸ்ட்ரீம் ப்ரீ டேம்னா 28 வாரம் அதுக்கும் கீழே பிறக்கிற குழந்தைங்க தான் எக்ஸ்ட்ரீம் ப்ரீ டேம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தாய்ப்பால் தர முடியாத ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். அதாவது 7 மாதம் 6 மாதம் குழந்தைகள்லாம் பிறக்கும்போது அப்போ வந்து தர முடியாது. ஏன்னா பேபிக்கு வந்து இயற்கையாக வந்து அந்த பால் குடிக்கிற அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வர்றதுக்கே 32-34 வாரம் அந்த மாதிரி ஆகும். பட் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு, அந்த மாதிரி பேபீஸ்க்கு தான் நம்ம ஒன்று நரம்பு வழியாக கொடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டியூப் போட்டு வயிறு வழியாக வந்து இந்த ஃபார்ட்டிஃபைட் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேபீஸ்க்கு, ஏன்னா இயற்கையாக சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரி அவங்களோட பாடியோட கண்டிஷன், தெர்ம, அந்த பேபியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஒரு வித்தியாசமான கண்டிஷனில் இருக்கும்போது இதை எல்லாமே கண்ணாடி அறையில் பண்ணுவாங்க. மற்றபடி 34 வாரத்துக்கு மேலே எல்லா பிறந்த குழந்தைங்களுக்கும் தாராளமாக தாய்ப்பால் தரலாம். பேபி கொஞ்சம் மூச்சு திணறல் இல்லாமல் இருக்கும்போதே டைரெக்டாக மதர் கிட்ட சொல்லி ஃபீடிங் ஆரம்பிச்சிருவாங்க.
1: ஓகே மேம், அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஓகே ஓகே மேம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து தாய்ப்பால் எப்படி கொடுக்கலாம், இல்லை என்ன ஹெச்பி, அந்த மாதிரி எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கணியிலம்மா பேசுறேன். டாக்டர் வணக்கம். டாக்டர்
0: வணக்கம்ங்க.
3: டாக்டர், பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு 6 மாசம் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சில வீட்டுல சக்கர தண்ணி கொடுக்குறாங்க, உண்மை கேட்டா கழுத பால் எல்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி பண்ணலாமா, அதை பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, 6 மாசம் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்ன்றாங்க, ஆனா சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காததுனால மார்பக புற்றுநோய் வரும்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அதை பத்தி சொல்லுங்க. நான் வானொலியில கேட்டுக்கிறேன்.
1: நன்றி சார்.
0: கரெக்ட், ரொம்ப நல்ல கேள்வி இது. இன்னமும் நிறைய கம்யூனிட்டிஸில் பிரபலமாக இவ்வளோ தூரம் நம்மெல்லாம் வந்து ரேடியோவில் பேசி டிவியில் பேசியுமே இந்த விஷயங்கள்லாம் படித்த குடும்பங்கள்லேயே நடக்குது. காரணம் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று, அவங்களோட சயின்டிஃபிக் பிரெயினுக்கு மீறி ஒன்று இருக்குது. ஸோ இந்த கழுதைக்கு இருக்கிற பால், கழுதையோட பால் வந்து கழுதையோட குட்டிக்கு, புலியோட பால் புலியோட குட்டிக்கு, இப்படி தான் இயற்கை வந்து அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா, இப்போ அனிமல் மில்க், ஃபார் எக்ஸாம்பிள் கவுஸ் மில்க் தான் நிறைய பேருக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா. அது கொடுக்கும்போது பேபிக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகி பேபி ரொம்ப சிக்காரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கட்டாயமாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சக்கரை தண்ணி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன தண்ணியில் கலக்கிறோம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதனால இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி கொடுக்கறதா இருந்தால் ஃபார்முலா மாத்திரம் டாக்டரோட அறிவுரையின் மேல் வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்த கேள்வி வந்து அவர் என்ன கேட்டார் அப்படின்னா.
1: ஓகே மேம், இனிப்புல அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க. ஓகே மேம், அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, இப்போ தாய்ப்பால் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி அதை கேட்டார் அவர்.
0: அதுவும் ரொம்ப நல்ல கேள்வி. கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கறதுனால புற்றுநோய் கம்மியாகிறதுங்கிறது ஆய்வுகள்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரெஸ்டோட டிஷ்யூ, நம்ம இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற சில விஷயங்கள், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகாத சில பேர் கன்னியாக இருக்கிறவங்களுக்கு மார்பக புற்றுநோய் அண்ட் கர்ப்பப்பையோட புற்றுநோய் அதிகமான சான்ஸ் இருக்குன்னும், குழந்தை இருக்கிறவங்க அண்ட் தாய்ப்பால் கொடுத்தவங்களுக்கு இது ரெண்டும் கம்மிங்கிறதும் ஆய்வுகள்லேயே ப்ரூவ் ஆயிருக்கு. இது காரணம் பியூர்லி அவங்க ஹார்மோனல் சைக்கிள்னால.
1: ஓகே மேம், இனிப்பில் அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம், நான் குமார் பேசுகிறேன், செங்கோட்டை மாதிரி கோனிமேட்லேருந்து.

0: ஓகே சார்.
1: இப்ப வந்து புலிபாலு புலிகே அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி பாருங்க பாத்தீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நாட்டு மருந்தெல்லாம் கொடுக்காங்க மேடம்.
0: இதுவும் வந்து ஒரு தேவையான கேள்விதான். இந்த குழந்தைங்களுக்கு வசம்பு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தேய்ச்சி விடுறாங்க, அந்த பழக்கங்களும் இருக்கு. குரல் நல்லா வரும், அந்த மாதிரி நாக்கு நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் இதெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாது. ஸோ என்ன ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போதுன்னா, ஃபஸ்ட்டு தேய்க்கிற கல்லுலேருந்து இன்ஃபெக்ஷன் வரலாம், ரெண்டாவது அதுலேயே சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, இதனால் வாமிட்டிங்கு, தூக்கமின்மை, இல்லை அது குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் வந்து சில கல்ச்சுரல் ஹேபிட்ஸ்னால தராங்க, ஃபாரின்லலாம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. பட் வேண்டான்னு சொல்லி தவிக்கிறது தான் வந்து இது நல்லது.
2: ஓகே மேம், அடுத்த நேரம் எழுப்ப இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: காஞ்சிபுரத்துல இருந்து மாட்டாம்பேல.
2: பேசிட்டே இருக்கும்போது அவரோட கால் கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஓகே மேம், இப்போ வந்து நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோமா? வசம்ப தேய்க்கிறதா இருக்கட்டும், அப்புறம் நெய் இல்லைனா வந்து தேன் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோமா?
0: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு 100 கிலோமீட்டருக்கு ப்ராக்டிசஸ் மாறும், ஃபுட்டு மாறும்.
2: கண்டிப்பாக
0: இப்போது இந்தியாவில் நான் நார்த்தில் படித்ததுனால எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் அங்கே தெரியும். அங்கே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக நெய் நிறைய கொடுப்பாங்க, அப்போ தான் குழந்தை வந்து வழுக்கிட்டு வந்து பிறக்கும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் அங்கே
2: இருக்குது.
0: அதே மாதிரி அங்கே வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 45 நாள் குளிக்கவே மாட்டாங்க, ஏன்னா வந்து குழந்தைக்கும் மதருக்கும் சளி பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு காரணம். ஆனால் அதெல்லாம் இங்கே கிடையாது.
2: கண்டிப்பாக.
0: ஸோ ஒவ்வொரு கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் அந்தந்த ஊரில் இருக்குன்றது உண்மைதான். நமக்கு இது ரொம்ப பிரபலமாக வந்து தெரியுது.
2: ஓகே, பட் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க மேம், அவங்க வந்து 45 டேஸ் குளிக்க மாட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஹைஜீன் ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது அங்கே ஃபாலோ அப் ஆகாத மாதிரி இருக்குல்ல?
0: அது ஃபாலோ அப் ஆகாது தான், அதை நிறையவே நாங்கள் சொல்லி பார்த்துருக்கோம். பட் அதையும் மீறி சில குடும்பங்களில் அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதனால நிறைய இன்ஃபெக்ஷனோட வருவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சிசேரியன்லாம் பண்ணும்போது அந்த இடத்த க்ளீனாக நம்ம வச்சுக்கலன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும்.
2: ஓகே,
0: அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ரேட்ஸ் அதிகமாக இருக்கும்.
2: ஓகே மேம், அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் மேடம். இப்போ நண்பர் சொன்ன மாதிரி மேடம், நாட்டு மருந்து குழந்தைகளுக்கும் குடுக்கறாங்க, லேடிஸும் சாப்பிடுறாங்க. அது குழந்தைங்களுக்கு கொடுக்காது, இவங்க மாதிரி சாப்பிட்டாலும் நெல்லுது. என்னன்னு கேட்டாக்கா, அந்த குழந்தை போறதுலாம் அந்த அந்த அழுக்குலாம் வரத்துக்காக அந்த நாட்டு மருந்து சாப்பிடுவாங்க மேடம்.
0: சில இது இதுவும் கேள்வி காமனான ஒரு விஷயந்தாங்க. இந்த மருந்து ஒன்று கொடுப்பாங்க, பிரசவ வழி பிறந்துட்டு அது மருந்து ஒன்று கொடுப்பாங்க, அது சாப்பிட்டா எனக்கு அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பட் டைஜஷன் வேணால் நல்லா இருக்கும், பாலோ இல்லாட்டியும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அழுக்கு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. நீங்கள் எது பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த ப்ளீடிங்குன்றது 1 மாதம் 1.5 மாதம் இருக்க தான் போகுது டெலிவரி ஆனதுக்கப்புறம். அது வர மாதிரி டைமில் அது வந்துட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் குழந்தை பிறந்தோடனே அந்த நஞ்சு கொடி எல்லாம் வந்தோடனே முக்கால்வாசி வெளியில் வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையாக வெளியில் வரப்போகுது. இது மருந்து சாப்பிட்றதுனாலலாம் வெளியில் ஒன்றும் வர்றது கிடையாது.
2: ஓகே மேம், அடுத்த நேயர் வணக்கம்.
4: அடையாள்மெட்டில் ஆசீர்வாத ராஜேஷன் பேசுகிறேன். அதான் மேடம், மருந்து சாப்பிட்டா டெலிவரி ஆனது 5 நாளைக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்றாங்க, அது டெலிவரி அந்த அழுக்குலாம் வரத்துக்காக சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்டா போறாங்க. குழந்தைக்கு ஏன் கொடுக்குறாங்க மேடம்?
0: குழந்தைங்களுக்கு
4: மருந்து தேசி ஊத்துறதுக்குன்னு வருவாங்க 5 நாள் வரையும் அவங்க வீட்டுல சாப்பிட்டுக்கணும், கொண்டு குழந்தைய பாத்துக்கலாம், இந்த அம்மாவும் பாத்துக்குவாங்க.
0: ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன்லாம் ஆகி குழந்தைங்கள்லாம் வர்றது வந்து நாங்கள் பார்த்துருக்கோங்க. சில டைம் அந்த சிறு அந்த குழந்தையோட உயிர் கூட போடுற அளவுக்கு வந்து டேஞ்சரஸாக ஆகிடும், அதனால அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மதருக்கு எதுனாலும் டாக்டர் கிட்ட அதுவும் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு வந்து வேணா கொடுக்கலாம்.
4: சரி மேடம், வாய்ப்பு கொடுத்து நன்றி மேடம்.
2: நன்றி சார, நன்றி. ஓகே, ஸோ திருப்பி அவர் வந்து கால் பண்ணிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல மேம், அவரோட கேள்விக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்து.
0: நல்ல கேள்விகள் தான்,
2: அவர் சொல்றது சரிதானே மேம். அதாவது நான் அந்த கேள்வியை தான் அடுத்து கேட்கலான்னு வச்சிருந்தேன், அதாவது அம்மாவுக்கு கொடுக்கலாம் சரி, அதுவே தாய்ப்பா

0: ஆன்லைன் மூலமாக வருமா அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். பட் குழந்தைக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து அது தவறான விஷயம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, அதாவது ரொம்ப ஆதங்கமாக சொன்னார் அந்த விஷயத்த. அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். சென்னைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம், பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன் மேடம்.
0: ராதாகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்ங்க, சொல்லுங்க. ராதாகிருஷ்ணன்
1: பேச்சுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு மேடம். 1.5 வயசு மேலே தாய்ப்பாலும் கொடுக்குறாங்க. அந்த கேரளாவில் வந்து, கேரளாவில் தான் இருக்குது பாப்பா. இந்த நேந்திரக்காய் நல்ல காயை வச்சுட்டு, முசுனர் காயை வச்சுட்டு அது கஞ்சி மாதிரி கொடுக்குறாங்க மேடம். இடிச்சிட்டு பவுடர் மாதிரி கொடுக்குறாங்க, அது நல்லதுங்களா?
2: ஆமாம், நிறைய கேரளாவில் வந்து இது ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு நார்மலான ஒரு உணவு. எப்படி நம்ம ஊரில் அரிசி கஞ்சி கொடுக்குறோமோ, ரொம்ப நியூட்ரிஷன் நிறைஞ்சது தான். அது நல்ல விஷயம், அதை எடுத்துக்கலாம். ஏன்னா பேபி ஏற்கனவே வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதோட இது சேர்த்துக்கிறது நல்ல. அதை விட நல்லது வந்து டைரெக்டாக நேந்திரம் பழமே கொடுக்கறது. நல்ல விஷயம் அது.
0: ஓகே மேம், இப்போ வந்து அவங்க 1.5 வயசு குழந்தைக்கு கொடுக்கறத பற்றி அவர் பேசினார். இப்போ வந்து கொஞ்சம் கை குழந்தையாக இருக்கும்போதே இந்த வாழை பழத்தை எல்லாத்தையுமே பிசைஞ்சு பிசைஞ்சு வாய்க்குள்ள குழந்தைக்கு வச்சு விட்றாங்களே, அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாமா?
2: நான் கிளியராக சொல்லிடுறேன் என்ன கவர்மெண்ட் சொல்கிறாங்க அண்ட் WHO என்ன வந்து வரிமுறை கொடுத்துருக்காங்கன்னா, 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர்த்து தண்ணி எதுவும், கஞ்சி எதுவுமே கொடுக்கக்கூடாது, இல்லை மாட்டுப்பால் எதுவுமே கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், அதாவது தாய்ப்பாலை தவிர்த்து நீங்கள் என்னென்னலாம் ஃபுட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தாய்ப்பால் தர முடியலன்னா ஃபார்முலா மில்க் ஃபார் த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ், அதை தவிர எதுவும் கொடுக்கக்கூடாது. வாழைப்பழம் எல்லாமே, நசுக்கின பழங்கள், கஞ்சிகள் எல்லாமே கொடுக்கலாம்.
0: ஓகே மேம், அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி மேம், டாக்டர்கிட்ட பேசுங்க மேம், சொல்லுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்ங்க.
3: அது இப்ப ஃபீட் பண்ற மதர் வந்து நல்ல பாசமா இருந்தாதான் பால் சுரக்கும், அல்லது பால் சுரக்காது அப்படின்னு சொல்றாங்க, அது நிஜமா? அல்லது ஏதாவது குழந்தை பிறந்தவங்க வந்து மருந்து குடிச்சிட்டு நல்ல சுக்கு அது மாதிரி எல்லாம் மருந்து குடிச்சிட்டு நல்லா ஸ்வீட் பண்ண பேருக்குனா அது பால்ல வரும், அந்த பிள்ளைக்கு நல்லதுன்றாங்க, அதெல்லாம் உண்மையா டாக்டர்? எப்படி
2: பாசமா இருந்தா பால் வருங்கிறது ஓரளவுக்கு உண்மைதான், இல்லைன்னா வராமையே இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சில பேர் தாய்ப்பால் வராதவங்க இன்னொரு நர்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் வெட் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்னொருத்தவங்க யாருக்கு தாய்ப்பால் வருதோ, தாய்ப்பால் வராதவங்க அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து பால் தர சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் வீட்டிலலாம் இது ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஸோ பாசம்ன்றது வேற, தாய்ப்பால் வர்றதுங்கிறது வந்து ஒரு இயற்கை, இது ஒரு பயாலஜி. வராமல் இருக்கிறதுனால அவங்க ஒரு தாய்மார் வந்து அவங்க வந்து கம்மியாகவும் ஆகிட மாட்டாங்க. ஸோ அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சுக்கு பற்றி எடுத்துக்கலாம், பட் இதனால வந்து தாய்ப்பால் வருமாங்கிறதுல ப்ரூவனாக எதுவும் இல்லை. அதை பூண்டு, ஓட்ஸு, வெந்தயம் அதுலலாம் வந்து நம்மளுக்கு ப்ரூவன் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு.
0: மேம், இப்போது நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க பூண்டு அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு அளவாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லது தான், அப்படி தான்.
2: பூண்டுலாம் வந்து நல்ல ஒரு கேலக்டோகாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது எந்தெந்த உணவுகளில் வந்து உங்களுக்கு பால் சுரக்கும் அப்படிங்கிறது, பூண்டு, வெந்தயம், ஓட்ஸு, இந்த பால் சுரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். தண்ணி, இளநீர், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரோட பாடி, அந்த கட்டு, நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறது என்னென்னா பூண்டு ஏகப்பட்டது, ஒரு நாளைக்கே 4-5 ஃபுல் பல்ப் ஆஃப் பூண்டுலாம், பல்லு கிடையாது, 4-5 ஃபுல் பூண்டு,
0: ஃபுல் பூண்டே வந்து
2: சாப்பிட்டு சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லி, அதுவும் பச்சை பூண்டு.
0: ஓகே,
2: அதை பாலில் போட்டு சாப்பிட்டு டைஜஷன் ப்ராப்ளத்தோடு வருவாங்க. எதுவுமே ஒரு அளவு தான்.
0: ஓகே மேம், இப்போது தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த மார்பக வலி இருக்குது, இந்த நிப்பிள் கிராக், இல்லைன்னா வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது?
2: ரெண்டு விஷயம், நிப்பிள் கிராக்ன்றது ஒன்று, இன்ஃபெக்ஷன்றது வேறு ஒன்று. நிப்பிள் கிராக்ன்றது மெயினாக லாச்சிங் ப்ராப்ளம், குழந்தைய சரியாக மார்பகத்தில் பதிச்சு பால் கொடுக்காத ஒரு விஷயம்தான், அது லேர்னிங் ஃபேஸ். நீங்கள் பேபி ரெண்டு பேரும் லேர்னிங் ஃபேஸில் இருக்கும்போது இந்த மாதிரி காமனாக ஒரு விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப நார்மல். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அந்த பொசிஷனை கரெக்ட் பண்ணி தாய்ப்பாலோட அந்த 4 மில்க்னு சொல்லுவோம், அந்த 4 மில்க்ல வந்து நிறைய வந்து தாய், அதாவது முதல்ல வர பால் அதில் ஃபேட் அதிகம், அதையே எடுத்து தடவினாலோ, இல்லை ஒரு நல்ல ஃபேட் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ தடவி அந்த இடத்த வச்சு திருப்பி பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி தொடச்சி கொடுத்தாலே போதும்.
0: ஓகே,
2: இன்னொரு மார்பிலேருந்து நம்ம ஃப்ரீட் பண்ணிக்கலாம், அதுலேயே சரியாயிடும். அதை தவிர சில நிப்பிள் கேர் க்ரீம்ஸ்லாம் இருக்குது, பட் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் பெட்டராக ஒர்க் ஆயிருக்கு அந்த காஸ்ட்லி க்ரீம்ஸை விட.
0: ஓகே,
2: அண்ட் அடுத்தது நீங்கள்

0: கேட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன்றது ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம். தாய்ப்பால் வந்து சரியாக அவங்க கொடுக்கவே கொடுக்காம பால் அப்படியே கட்டி இருக்கும், அப்போ ஆப்சஸ் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி ஆப்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மெடிக்கலி நம்ம ட்ரீட் பண்ணணும். அதை சம்டைம்ஸ் ஆப்சஸை வந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு, அதாவது அந்த அந்த நச்சுத்தன்மை கலந்த அந்த ஆப்சஸ்ன்றது, அது பால் கெட்டு போனது கிடையாது, அது ஆப்சஸ், அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம லெட் அவுட் பண்ணணும், வெளியில் விடணும்.
1: ஓகே மேம். மேம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்காங்க, இல்லைனா வந்துட்டு அவங்க ஒரு 7 மாதத்துலேயே பிறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பட்சத்தில் முக்கியமாக வந்து 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பால் கரெக்டாக வந்து கொடுக்க முடியாதல்ல மேம். ஏன்னா ஒருவேளை அந்த கண்டிஷன் அவங்களுக்கு பால் கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முன் இப்போல்லாம் வந்துட்டு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பிளட் பேங்க் இருக்க மாதிரி மில்க் பேங்க் இருக்கு, கொடுத்துக்கலாம். முன்னாடி காலத்தில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணாங்க?
0: இது நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் என்ன பண்ணி, ட்வின்ஸுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான் வளர்க்குறது, எல்லாமே டபுள் டபுளாக பண்ணணும். இயற்கையாக வந்து தாய்மார்களுக்கு ஐடியலாக 2 குழந்தைங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு மில்க் வரும்,
1: எவரும்.
0: ஆமாம், பாடிக்கே தெரியும், ஏன்னா 2 பிளசண்டாக இருந்திருக்கு, 2 மில்க் இருக்கும்போது அதுவே வரும். பட் டெக்னிக்கலி ஒவ்வொரு வாட்டியும் வந்து குழந்தைங்களுக்கு 2 பேரையும் வந்து ஒரே டைமில் கொடுக்கறது ஒருத்தருக்கே கஷ்டம், 2 பேருக்குன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ டயர்டாயிடுவாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து ஃபார்முலா மில்க் வந்து உபயோகப்படுத்துறது நார்மல், அப்போ தான் அந்த வெயிட் கெயின் எல்லாமே வந்து சரியாக இருக்கும். ப்ரீ டைமில் பிறந்ததுன்னா அதை வித்தியாசமாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம், அது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் நீங்கள் சொல்ற அந்த காலத்துலலாம் நான் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்குன்னே சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் வேற எங்கேயோ ஒரு ஃபேமிலியில் அவங்களுக்குன்னு குழந்தை பிறந்திருக்கும், பட் அவங்க அதிகப்படியான தாய்ப்பாலை வந்து வந்து கொடுப்பாங்க. வெட் நர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், கிராமங்களில் இன்னும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னுமே இருக்குது. ஸோ இப்போ மாடர்ன் காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா டொனேஷன் பண்ணுறாங்க. டொனேஷன் பண்ணி நிறைய பேர் சோசியல் சமூக வலைத்தளங்களில் போடுறாங்க, நான் எனக்கு இன்னைக்கு நான் 200 ml டொனேட் பண்ணேன், நான் வந்து 2 லிட்டர் டொனேஷன் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறதே நான் கேள்விப்படுறேன். நிறைய மில்க் பேங்க்கு டொனேஷன் பண்ணுறாங்க. தாய்ப்பால் இல்லை, சில பேர் வந்து மகப்பேறு டைமில் வந்து இறந்துருவாங்க மதர்ஸ், அந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்னொரு ஒரு தாய்ப்பால் வந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு இன்னுமே வந்து மனிதநேயம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது.
1: ஓகே ஓகே மேம். இப்போ வந்துட்டு இப்போ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கலாம்? ஏன்னா இப்போ நீங்கள் ட்வின்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நினைப்பாங்க, அப்படிங்கிறப்போ இந்த வெயிட் கெயின் ஆகிடும். அவங்க என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா உடம்பு நல்லாயிருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் மேம்.
0: ஜென்ரலி பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைட்ரேஷன், ரெஸ்ட்டு. ஆனால் ரெஸ்ட்டுன்றது ரொம்ப ஒரு ஆப்ஷனலான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு அடிக்குவேட்டாக கிடைக்கிறது இல்லை. அதை தவிர இல்லாமல் ப்ரோட்டீன்ஸு, அதில் வந்து மில்க்கு, கர்டு, எக்கு, ஃபிஷ்ஷு, உங்களோட ஃபேமிலிக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள், சுண்டல் வகைகள், டெய்லி வந்து சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீஸ்னல் வெஜிடபிள்ஸ், நம்ம ஊரில் விளையக்கூடிய எல்லா காய்கறிகள் பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். எனக்கு நட்ஸு சாப்பிட்டா தான் வரும், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தான் வரும், சீட்ஸு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மல் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலே வந்து வர வேண்டிய விஷயம். அதை தவிர இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கெலக்டோகாக்சன், சில குறிப்பிட்ட அந்த ஓட்ஸு, வெந்தயம், சில பேர் ஜீரகம், சோம்பு, அதெல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து எடுத்துப்பாங்க, அந்த அந்த அதை போட்ட தண்ணிகள், அதெல்லாமே நல்லா வரும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வந்து வாட்டர், வாட்டரில் இளநீ, இந்த மாதிரி விஷயங்கள் தான்.
1: ஓகே மேம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்துக்கு வந்துட்டோம், நீங்கள் கடைசியாக ஒரு காமனாக ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்?
0: நான் என்ன சொல்லுவேன்னா, இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, எல்லாருமே நல்ல தாய்மார்கள் தான். குழந்தை பெற்றுட்டீங்க அப்படின்னாலே நல்ல தாய்மார்கள் தான் நீங்கள். தாய்ப்பால் வந்து வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் வரல, இல்லை நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்களால் அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, லாக்டேஷன் சப்போர்ட் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் டாக்டர் வந்து ஃபார்முலா வந்து கொடுக்க சொன்னாங்கன்னா நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க, எனக்கு நான் வந்து சரியில்லை, நான் நல்ல தாய் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து வந்து எனக்கெல்லாம் நிறைய வந்தது உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து வேண்டவே வேண்டாம். ஒவ்வொருத்தரால ஃபார்முலா குடித்த பசங்களும் நல்லா தான் வளர்கிறாங்க, தாய்ப்பால் குடித்த பசங்களும் வளர்கிறாங்க, அது அவங்க அவங்களோட சூழ்நிலையை பொறுத்தது. ஸோ இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்காதீங்கன்றது தான் என்னோட மெயினான ஒரு டேக் ஹோம் பாயிண்ட்.
1: சூப்பர் மேம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ ஃபார் கம்மிங் மேம்.
0: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக, நிறைவு பாடலாக நிழல்கள் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று

பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: நேரம் 4:03 ஆகிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஓகே, என் கூட இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் இடங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. இணைப்பில் இருக்க முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம் விவிஎஸ் கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேம் என்னன்னு கேட்டிங்களா? கேட்கலதா மேம்? நடக்காமலும் இருக்கலாம், நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை நடுவுல சொல்லுவேன், அந்த வார்த்தைய தொட்டு நீங்க வந்து கதை சொல்லணும். அதான் இப்ப நான் காலை அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்னா, நான் காலையில எந்திரிச்சதுல இருந்து நீங்க கதையை ஸ்டார்ட் பண்ணணும்.
1: என்னோட
0: தொடர்ந்து
1: போட்டுட்டு காத்தாடி போட்டுட்டு நல்லா தூங்க தூக்கதான் வருது.

0: வெயில்.
1: அப்புறம் பார்த்தாக்க அந்த வீட பார்த்து பார்த்து அந்த பேனை போட்டு போட்டு சுத்தி சுத்தி நமக்கு நகை தூக்கதான் வருது. அதனால பேசுறதுக்கு தோண மாட்டேங்குது.
0: சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துட்டு அவர் ஒரு கண்டினியூஷன் இல்லைனாலுமே அடுத்து சொல்லும்போது டக்குன்னு அப்படியே கற்பூரம் மாதிரி பிடிச்சிட்டாரு. ஸோ அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் ராஜலட்சுமி நரசிம்மா மேடம்.
0: வணக்கம். என்ன கேள்வின்னு கேட்டிங்களா? திருப்பி சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க. கதை சொல்லணுமா?
0: ஆமா, கதை நான் சொல்ற வார்த்தையில இருந்து நீங்க தொடர்ந்து கதை தான் சொல்லணும்.
2: சரி,
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? நேரம்
2: சொல்லுங்க. நேரம். கால நேரத்துல எழுந்திருச்சு நேரம் தவறாம காப்பிய போட்டு குடிக்கணும். காப்பிய குடிச்சிட்டு அதுக்கடுத்து டிஃபன் செய்யணும். நேரத்தை பார்த்து
0: தங்கச்சி
2: தங்கச்சிங்கிறவங்க நம்மளோட கூட
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு வார்த்தையை நான் சொல்றேன்னா நீங்க தொடர்ந்து அதை கதையா சொல்லணும். நான் அப்ப வந்து காலையில உங்கள்ட்ட வந்து நேரம்னு சொன்னோம்னா நீங்க தங்கச்சின்னா அதோட சேர்த்து சொல்லணும். நீங்க என்ன
2: சொல்லுங்க? நேரம் தங்கச்சி சொல்லணுமா?
0: இல்ல மேம், இப்ப நீங்க வந்து நேரம்னு சொல்லிட்டீங்களா? நான் சோ இன்னொரு தடவை நான் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டேன். அதாவது என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கே வந்து நேரம்னு சொன்னேன். நேரம்னு சொல்லும் போது காலையில எந்திரிச்சு நான் எந்திரிச்சு காஃபி போட்டு குடிச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லும் போது தங்கைன்னு சொல்லும் போது அப்ப பாத்து என் தங்கச்சி வந்து அவளுக்கும் சேர்த்து ஒரு காஃபி போட்டு குடுத்துட்டேன் அப்படி சொல்லணும். அது வந்து தொடர்ந்து வரணும். இப்ப இப்ப பாருங்க, இப்ப சொல்றேன் பாருங்க.
2: அதானே?
0: ஓகே. தண்ணீர்
2: தண்ணீர் தண்ணீர் ரொம்ப அவசியமானது. குடிக்கிறதுக்கு உதவுது, குளிக்க முடியுது, மற்றபடி வந்து சமைக்கவும் அது உதவுது. மழையோட தண்ணியோட அந்த மழையும் சேர்ந்து நம்மளுக்கு வருது. மழை பெய்யும் பொழுது நம்மளுக்கு தண்ணியும் கிடைக்குது. மழை பெய்யும் பொழுது இடி மின்னல் எல்லாம் சேர்ந்து வரும். மேகங்கள் கருப்பா இருக்கும். வானத்துக்கு போய் அது வந்து சூரிய ஒளியில போயிட்டு மேகமா மாறி அது நமக்கு மழையா வருது. அந்த மழை பெய்யும் பொழுது நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குது. பயிர் பண்ண முடியுது, குடி தண்ணீர் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது.
0: சூப்பர் மேம், சூப்பர். தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி.
2: தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். நன்றி மேடம். ரொம்ப நன்றி. சந்தோஷம்.
0: ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிக்கப் பண்ணிக்கலனாலும் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு அடுத்து வந்து சூப்பராக சொல்லிடுறாங்க. ஸோ இந்த தான் வந்து க்வெஸ்சனே நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் புரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி புரியலனாலும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இருக்கு. நீங்கள் கவலைப்பட வேணாம். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை நிறைய ஐயர் உஜ்ஜயினி மற்றும் மதிமிதா இணைந்து பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: 4:16 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில நிறைய பேர் கால் பண்ணி வந்து கதை சொல்லிட்டே இருக்காங்க. நீங்களும் என்கிட்ட கதை சொல்லணும், அது என்னோட வார்த்தைகளை யூஸ் பண்ணி நான் சொல்ற வார்த்தைகள்ல இருந்தா கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986003038 மற்றும் 2952055544. வெளியூர் நபர்களாக வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0444 போட மறந்துடாதீங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: ஆமாம், வணக்கம்மா. வாழ்க வளத்துடன் கே ஜெயசிங் குடமாட்ட பற்றிமா.
0: எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: சரி, நல்லா இருக்கேன். நீ கதையை சொல்லு. அதுதானே சார்? ஓகே, உங்களுக்கான வார்த்தை வெயில்.

0: அம்மா
1: வெயில் வெயில் எங்க ஓடிட்டு இருக்கீங்களா?
0: வெயில் கொஞ்சம் லேசா முடியாது.
1: வெயில்
0: அதை ஒட்டி நாலு வாரம் சொல்லுங்களா?
1: நாலு வாரத்துல நீங்க கதை சொல்ல ஆரம்பிக்கணும்.
0: உங்களுக்கு
1: வந்து மாலை ஈவினிங் சொல்லுவோம்ல சாயந்திரம்,
2: ஒரு நாள் சாயங்காலம் அப்படியே கொடி நடைய நடந்து போனா அங்க போகும்போது அந்த என்ன சூரியன்ல சூரியன் அழகா மறைந்தது, அழகா தெரிஞ்சது.
1: தங்கச்சி
2: சொப்பா இருந்தது.
1: தங்கச்சி
2: தங்கச்சி என்னுடைய தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, ரொம்ப பாசமானவ. எப்பவும் பார்த்தாலும் தருதான் எனக்கு என்ன தேவைப்படுதோ உடனே வாங்கி கொடுத்துருவா. அவங்க வீட்டு தோட்டத்துக்கு எல்லாம் போவோம். நல்ல செடிங்க, அந்த கொடி செடிங்க எல்லாம் நிறைய இருக்கும். பூலாம் ரொம்ப பறிச்சு எனக்கு நகைச்சி என் தலையில வச்சு
1: கல்லு கல்லு கீழே கல் கிடக்கும்ல மேம், கல்லு
2: கல்லு நடந்து போகும்போது ஒரு கல்லு குதிச்சு பாருங்க. ஐயோ வாக்கிங் போகும்போது கல்லு குதிச்சு, அந்த கல்ல எடுத்தனா எடுத்து அப்படியே ஓரமா போட்டு மத்தவங்க கல்ல யாருக்காலே குத்துற கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் திருப்பி வரும்போது பார்த்தா அந்த கல்ல திருப்பி யாரோ ரோட்ல எடுத்து போட்டிருக்காங்க. சரிம்மா என்ன திருப்பி திருப்பி நான் ரோட்ல இருந்து கல்ல எடுத்துட்டு வந்து வாசல்ல
1: கொண்டாந்து. மேம் ஆக்சுவலா நீங்க பாதி கரெக்டா விளையாண்டுட்டீங்க. அதாவது என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து நீங்க வெயில்னு சொன்னா வாக்கிங் போனேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப தங்கச்சின்னு சொல்றப்ப நீங்க என்ன சொல்லியிருந்திருக்கலாம்னா, நான் போறப்ப என் தங்கச்சி வந்தா நான் அவளையும் கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்துட்டு, அப்புறம் இல்லைன்னா நான் போறப்ப அவளை பார்த்தேன் இல்ல டக்குன்னு எனக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க கல்லுக்கு கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா நான் போறப்ப நடந்து போறப்ப கீழே கல்லு பார்த்தேன் குத்திடுச்சு அப்படின்னு அது கரெக்டா சொல்லிட்டீங்க. பரவாயில்ல மேம், வாழ்த்துக்கள், நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சண்முகத்துறை பேசுறேன் மேடம். ராஜேஸ்வரி மேடம் எப்படி இருக்கீங்க?
1: நான் ராஜஸ்ரீ சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: வாழாட்டும்.
1: சரி ஓகே, குடை அதோட கண்டினியூ பண்ணுங்க ஸ்டோரிய.
3: நாளைக்கு பிஸ்கட் கொடுக்கும்போது ஒரு குடை மரம் வந்துட்டு உடனே குடையை பிடிச்சி நடந்துகிட்டே போனேன். நடந்துகிட்டு போன நண்பர் ஒருத்தர் வந்தாரு, அவர் தான் கொஞ்சம் அடைக்கலாம் கொடுத்தேன். அடை கொடுத்து கொடுத்து அப்படியே அவரு வீட்டுல கொண்டு போய் சேஃப்டியா கொண்டு போய் விட்டு எனக்கு நடையலன்னு சொன்னாரு. அப்புறம் குடைய கொஞ்சம்
1: ரிமோட்
3: குடைக்கு
1: ரிமோட் ரிமோட் போச்சு.
3: ஹலோ
1: ரிமோட் சார், ரிமோட் டிவி ரிமோட் இருக்கும்ல ரிமோட்,
3: கம்பி விட்டு போச்சு. உடனே அவர்கிட்ட வந்து எனக்கு ரிமோட் சரியில்லைங்க, ஒன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல டிவி ரிப்பேர் சொல்லி வாங்கிட்டு
1: வந்தேன்.
3: வேலை செய்யல, அதனால வந்து அவர் ரிமோட்டை பார்த்து நல்லா டிவி படிச்சுன்னு தெரிஞ்சு நல்லா. அப்படியே நான் நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டுல வந்து பாக்க வச்சு குழந்தைகள் எல்லாம் எங்க குழந்தை பொம்மை சேனல் எல்லாம் பார்ப்போம். உடனே பொம்மை சேனல் நம்ம அரசு சேனல் மாத்தலாம்னா அது ஏன்டா ரிமோட்டை பிடிங்க, அது வாங்கி அது சேனல் இஷ்டம் மொழியே பார்ப்போம். குழந்தைதான் நமக்கு முக்கவாசி நமக்கு தேவை, அதனால அது இஷ்டம் மொழியே கையில கொடுத்துருவேன்.
1: சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கதை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங், நன்றி. ரொம்ப அழகாக விளாண்டாரு. ஆக்சுவலாக அவர் சொல்லும்போது வந்துட்டு எனக்கு வந்து நான் விளாண்டுருவேன் அப்படின்னு தான் சொன்னார், பட் இருந்தாலும் வர காலர்ஸ் எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகுது இல்லை அப்படின்னு நினச்சானா அவர் சூப்பராக விளாண்டாரு. வாழ்த்துக்கள் சார். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: கதை கேட்டு கேட்டு என்ன சொல்றது,
1: என்ன கண்ணாடி
4: போட்டு கண்ணாடி ஒரு தடவை

0: தச்சுட்டாங்க காலையில. அதுவும் எந்திரிச்ச உடனே காலையில முகம் பாப்பேன். ஆமா, எந்திரிச்ச உடனே எனக்கு முதல் வேலை சிறு வயதுல வந்து கண்ணாடி பாக்குறத வேலை. அப்ப எங்க ஜெசிந்தா என்ன காலை வெள்ளிக்கிழமை அவங்க பரபரப்பா ஃப்ரைடே வந்து வேலை பார்த்துக்கிறேன். எப்பவுமே ஜன்னல்ல பாத்தீங்கன்னா அந்த காத்து குளிர்ந்த காத்து வரும் சொல்லிட்டு எங்க அம்மா திட்டுவாங்க. ஆமா, என்னோட காத்து போறோம் வெளியே. அப்ப எல்லாம் கிராமத்துல வந்து ஜன்னல் திறந்துச்சா அவ்வளவு காத்து இயற்கை காத்து எல்லாம்
1: அப்ப
0: எல்லாம் ஊஞ்சல் பாத்தீங்கன்னா காய். அப்பவே ஒரு 7 வயதுலயே ஊஞ்சல் அடிக்கும் தெரியுது. ஊஞ்சல் வந்து ஆலமரத்துல கட்டி ஸ்கூல் பள்ளிக்கூடம் படிக்கிற பொழுது அந்த ஆரம்பத்துல தூரி கட்டி ஒரு சின்ன பழக மாதிரி போட்டு தூரி ஆடுவோம். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அந்த காலகட்டங்கள்ல.
1: Thank you sir, thank you so much for calling. நன்றி.
0: நல்லா சொன்னானே
1: சார். நல்லா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. Thank you. அதாவது ஆண்டனி சார் வந்து நான் இப்போதான் நினைச்சேன், முன்னாடி சார் பேசுறப்போ அழகாக கதை சொன்னாரு. ஸோ ஆண்டனி சார் வந்து டக்குன்னு கப்புன்னு பிடிச்சிருப்பாருன்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை கேம் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ நான் பேசும்போது ஒரு ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிங்க. இப்போ நான் முன்னாடி அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா கண்ணாடி அப்படின்னு நான் சொல்றப்போ அவர் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அதாவது காலையில எழுந்திரிச்சோம் நான் கண்ணாடி பார்ப்பேன், அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, எங்கள் அம்மா திட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜன்னல்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வேகமாக எடுத்து அந்த உடஞ்ச கண்ணாடி எல்லாத்தையும் ஜன்னல் வழியாக வெளியே போட்டுட்டாங்க. அப்படி வெளியே போட்டும்போது நீ ஏன் வெளியில் போடன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நான் ஊஞ்சல்னு சொல்லும்போது வெளியிலேருந்து எட்டி பார்க்கும்போது ஒரு ஊஞ்சல் தெரிஞ்சுது. அடடா, அவர் சொன்னால் நான் 7 வயசில் இருக்க வரைக்கும் நான் ஊஞ்சல் விளாண்டேன், அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது புரியுதா? அந்த கண்டினியூட்டி இருக்கணும், அதுதான் இன்னைக்கான கேம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: சுருக்கனி, தமிழேந்தி.
1: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன். கேம் கேட்டிங்களா?
2: ம், கேடேன்.
1: கேட்டிங்களா? கரெக்டா விளாண்டுருவோமா, ஜெயிச்சிருவோமா இன்னைக்கு?
2: ம், பார்க்கலாம்.
1: பார்க்கலாமா? சரி, ஓகே. உங்களுக்கான வார்த்தை பாட்டு.
2: பாட்டு நான் சும்மா சொல்ல பாட்டு கேட்பேன். அதுல எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து ரஜினி பாட்டு நிறைய பிடிக்கும்.
1: டிவி
2: பார்க்கும்போது என்னாச்சுன்னா இது கரண்ட் போயிடுச்சா,
1: புத்தகம்.
2: அப்புறம் பாட்டு வந்து புத்தகத்துல இருந்து படிச்சேன். படிச்சுனா அது என்னாச்சு, தண்ணி ஊத்திட்டாங்க எங்க அம்மா புத்தகத்துல. அவ்வளவுதான் வருதுன்னு.
1: ஓகே சார், நல்லா ட்ரை பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்மா.
1: வணக்கம் பத்மாவதி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த கேம் விளையாடுவோமா? உங்களுக்கான வார்த்தை அம்மா.
3: அம்மாவா? சரி, அம்மாவுக்கு வந்து நான் என்ன சொல்லணுமா?
1: நீங்க கதை சொல்லுங்க. எங்க அம்மா அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிங்க.
3: கதையா?
1: அம்மா, கதை தான்.
3: அம்மா, அம்மா வந்து
1: சரி இல்ல பரவாயில்ல. நான் வந்து என்ன சொல்லிருந்தேன்னா ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல இருந்து நீங்க கதை சொல்ல ஆரம்பிக்கணும். நடுவில் ஒரு வார்த்தையை நான் சொல்லும் போது அதை தொட்டு நீங்க கதைய சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி.
3: அம்மா வந்து பசங்களை சாப்பாடு போடுவா, கூடு அனுப்புவா சொல்லணுமா?
1: இல்ல, நீங்க உங்க அம்மா பத்தி சொல்லுங்க. எங்க அம்மா எங்களெல்லாம் வந்துட்டு அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிங்க. எல்லாருக்கும் நம்ம மணி 4:26 ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் நான் கேம் எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கேன் எல்லாத்துக்கிட்டயும். ஓகேமா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா?
3: நான் சொல்லிட்டா
1: சொல்லுங்க.
3: நீ தான் கல்யாணம் போன, நீ கடிக்கிற போட எண்டில்ல
1: உங்ககிட்ட இல்லையா? என்கிட்ட விடுகதை கேக்குறீங்களா நீங்க? நன்றிமா, நன்றி கால் பண்ணதுக்கு. நான் சொன்ன மாதிரி நேரம் வந்து 4:26 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே நான் இந்த கேமை எக்ஸ்பிளைன் மட்டுமே பண்ணிட்டு நிறைய தடவை இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் நல்லா சூப்பராக விளாண்டுட்டே இருக்காங்க. ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்ல மாட்டேன், திருப்பி இந்த கேமை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். திருப்பியும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்களேன். ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன்னா அதுலேருந்து நீங்கள் கதையை சொல்ல ஆரம்பிங்க. இப்போ குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து ஃபேக்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கதையை ரேண்டமாக சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த

வார்த்தை சொல்லும்போது அதை சேர்த்து சொல்லுங்கள். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ அம்மான்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? நேற்று நான் வந்து விழுந்துட்டேன், இப்போ என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, வண்டின்னு சொல்லும்போது, அடந்த வண்டியில் போகும்போது தான் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். ஓகேவா? ஐ ஹோப் நான் வந்து திருப்பி திருப்பி இதை சொல்ல வேண்டாம் நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, அண்ணின் திரைப்படத்தில் இருந்து தான். ஸோ ஜெஸ்ஸி கிஃப்ட், கே கே ஸ்ரேயா கோஷல் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் இந்த பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 4:33 ஆகிட்டிருக்கு. இந்த வேலையில் நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்னோட க்வெஸ்சனை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். சொல்கிற விதத்தை, அதாவது என்னென்னா, இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தையை நீங்கள் கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா, நான் சொல்ல போகிற வார்த்தையை உங்கள் கதைக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி சொல்லணும், அவ்வளோதான். இப்போ புரியுதா? இனிமேல் நம்ம சூப்பராக கரெக்டாக விளையாடுவோம்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஒரு வார்த்தையை நான் சொல்லும்போது அதுலேருந்து நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும்போது நீங்கள் கதை சொல்லிகிட்டே இருப்பீங்க. நான் சொல்கிற வார்த்தையை உங்கள் கதைக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி சொல்லணும், ஆட் பண்ணி சொல்லணும், ஆட் பண்ணி சொல்லணும். ஓகே, இனிப்பில் நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மதுரையிலேருந்து புஷ்பலதா பேசுகிறேன்.
0: புஷ்பலதா மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு நீங்க வச்சிருக்க அந்த கேம்ஸோ.
0: தேங்க்யூ மேம். உங்களுக்கான முதல் வார்த்தை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: மொபைல்.
1: மொபைல் மொபைல் தான் பார்த்துட்டே இருக்கோம் காலையில இருந்து. நிகழ்ச்சியுமே இப்ப நாங்க இப்ப சென்னை நிகழ்ச்சி எல்லாமே இப்போ போன் மூலமா தான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: சார்ஜர்
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார்ஜர் வந்து நான் காலையில எந்திரிச்சதும் போடுறது வழக்கம். எப்பயுமே ஒரே தடவை தான் போடுவேன், ஏன்னா நான் நிறைய யூஸ் பண்ணவும் மாட்டேன். அதனால காலையில எந்திரிச்சதும் இதுதான் வேலை எனக்கு.
0: கண்ணாடி
1: போடுறது, கண்ணாடி அப்படியே சார்ஜரை போட்டுட்டு முகத்தை எந்திரிச்சு கண்ணாடி பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்திரிச்ச உடனே நல்லா பல்லு விளக்கிட்டு துண்ணூறு பூசிட்டு போய் பாப்பேன் எப்படி இருக்கு என் மூஞ்சி
0: அப்படின்னு.
1: நான் போய் கடை ரிமோட்டுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை, ஏன்னா அந்த ரிமோட் வந்து சும்மாதான் கிடக்குப்ப, கேபிள்லாம் கிடையாதுப்பா. கடை இருக்கிறதுனால கடை வேலை, போன்ல போன்ல ரேடியோவில் நிகழ்ச்சி கேட்கறது பேசுறது இதுவே எனக்கு பொழுதுபோக்கு. ரிமோட் ஒரு மூலையில கிடக்கு. என்ன சொன்னீங்க?
0: அருமையா சொன்னீங்க, சூப்பர்னு சொன்னேன்.
1: சூப்பர் சொன்னீங்களா? ஏதோ வார்த்தை சொன்னீங்களா?
0: ஓ, அப்படி நினைச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, வாழ்த்துக்கள்.
1: சூப்பரா சொன்னீங்க.
0: நன்றி மேம், நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல பிசிறு தட்டாலும் பரவாயில்ல, சூப்பரா சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே, ஸோ அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க?
1: என்ன
2: மெட்ரோ? ஆமாங்க, கரெக்டா மெட்ரோவில் தான் இப்ப அப்பா அம்மா ஏத்திட்டு வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க வெளில ஃபுல்லா ஒரே டிராபிக், கார்ல ஓட்டிட்டு இருக்கும் போது ஏசி இருக்கிறதுனால இங்க வரவழில தான் பாத்துட்டு ஒரு ஊஞ்சல் ஒண்ணு இருந்தது. மெட்ரோ ஸ்டேஷன் கீழே வித்துட்டு
0: இருப்பாங்கல்ல,
2: ரொம்ப பிடிக்கும். அது விலை விலை என்னன்னு கேட்கும் போது வந்துட்டு அவ்வளவு விலை சொல்லியிருந்தாங்க, 1000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நான் உங்களை பேரம் பேசலான்னு பார்த்தேன், பட் வெளியே இருக்கவங்கள்ட்ட
0: அப்படின்ட்டு
2: அப்படின்னு ஒரு அப்படியா வந்து கேட்டேன் நான். 500 ரூபான்னு கேட்டேன். பட் அப்படியா, அவ்வளவு எல்லாம் முடியாதுப்பா, நீ எந்த காலி பண்ணு, நீ காலி பண்ணாலே வேற ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க சொன்னாங்க. அப்புறமேட்டு பஸ்ல இருந்து கும்பலா வந்தாங்க. சரி, எல்லாரும் வந்து யாருதான் வேலை கம்மியா வாங்குவாங்கன்னு பார்த்தா கடைசியில பஸ்ல வந்து யாரும்
0: வாங்கவே
2: நம்ம வாங்கல அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா பஸ்ல கீழே இறங்கும் போது கீழே ஒரு பணப்பை விழுந்துச்சு, அதை ஃபுல்லா பார்த்தா சில்லற காசா இருந்துச்சு. என்னதான் அவ்வளவு சில்லற காசு அப்படின்ட்டு பஸ்ல இருக்கவங்க எல்லாரும் எடுத்து ஃபுல்லாவே பாத்துட்டு இருக்கும் போது ஃபுல்லா டிராபிக்.
0: ஓகே சுதீர், ரொம்ப அழகா விளையாண்டீங்க, சூப்பரா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், கங்கராச்சுலேஷன், தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: தேங்க்யூ.

0: தேங்க்யூ சுதீர், தேங்க்யூ அவர் தேங்க்யூன்னு சொல்றதுக்குள்ள கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக விளாண்டார். அதாவது எந்த வார்த்தை சொன்னாலும் அதுலேருந்து தொடர்ந்து சொல்கிறதுங்கிறது இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பயங்கர க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம், காஞ்சிபுரத்துல இருந்து பூங்கோதை பேசுறேன் மேடம்.
0: பூங்கோதை மேம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி?
0: நல்லா இருக்கீங்களா? ஏன் ப்ளூ ஸ்ட்ரெட்டா பேசுறீங்க? டீ சாப்பிட்டீங்களா?
1: ஆச்சு மேடம்.
0: இனிமே தான் மேம் உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, ட்ரெயின்
1: மேடம்,
0: ரயில், ரயில் வண்டி.
1: ரயில் வண்டி பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும், இன்னும் டிராவல் பண்ணி இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில போறோம்னு ரொம்ப நாள் ஆசை.
0: குழந்தை,
1: குழந்தை கொஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், பேசுறது இன்னும் நல்லா இருக்கும்.
0: அந்த குழந்தைன்னு சொல்லும்போது ட்ரெயின்ல குழந்தைங்கன்னா போகணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு நீங்க அப்படி தொடர்ந்து சொல்லணும். அதோட ஆட் பண்ணிக்கோங்க, உங்க கதையில ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைகளை. ஓகே, அடுத்து வந்து ஜன்னல்.
1: ட்ரெயின்ல ஜன்னல் கம்பிகை இருக்கும், அதுல வழியா வெளியே காட்சி பாத்துட்டு போனா இன்னும்
0: நல்லா இருக்கும். சார்ஜர்,
1: சார்ஜர் ட்ரெயின்ல இருக்கும், நம்ம செல்போன்ல சார்ஜர் குளோவா இருந்ததுன்னா அது யூஸ் பண்றதுக்கு நல்லா வசதியா இருக்கும் அந்த சார்ஜர்.
0: சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், நம்மளது பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: கார்.
2: பெட்ரோல்
0: போட்டுக்கணும்.
2: நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் இயற்கை காட்சியும் ஏசி இல்லனா கூட ஜன்னல் ஓபன் பண்ணிட்டு கூட போலாம், காத்து நல்லா வரும், இயற்கை காத்து.
0: ஓகே சார்,
2: எங்க வேணா போலாம், நல்லா இருக்கும்.
0: ஓகே சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி.
2: நன்றி.
0: ஓகே, கடைசியா நான் சொல்லுமே அவர் வந்து அந்த கார்ல இருக்க ஃபேக்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாரு. பரவாயில்ல, அடுத்த நேயர் கரெக்டா சொல்றாங்களான்னு பாப்போம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடம் ரங்கராஜன், தியாகராய நகர்ல இருந்து பேசுறேன்.
0: ரங்கராஜன் சார், எப்படி இருக்கீங்க சார்?
3: பொழுதுபோக்கு போயிடும், ஈவன் அதை போட்டுட்டு அப்படி தூங்கிட்டே போயிடும். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ல அதுல இருக்கு. அந்த அது வந்து விளையாட்டு நிகழ்ச்சி பார்க்கும் போது
0: என்ன புத்தகம்,
3: புத்தகம் படிப்பது கல்விக்கு ரொம்ப நல்லது. அது மாத்திரம் இல்ல, மாணவர்கள் புத்தகம் படிச்சா இன்னும் சின்ன வயசுல இருந்து படிச்சு பழக்கம் வந்தாதான் நல்லா இருக்கும். அவங்களுக்கு பெருசா போனா பெரிய பெரிய பட்டம் எல்லாம் வாங்கிருக்கலாம் படிச்சு விட்டு, புத்தகம் படிச்சு விட்டு.
0: ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க சார், தேங்க்யூ சோ மச்.
3: தேங்க்யூ.
0: ஓகே, நான் வந்துட்டு என்னென்னா, நம்ம ஒரு கதை சொல்லுங்கள், க்ரியேட்டிவாக சொல்லுங்கள், அது வந்து ஃபேக்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது கற்பனையாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் சொல்லுவோம், என்னெல்லாம் கதை சொல்ல விட்டால் நான் எப்படி சொல்வேன் தெரியுமா அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம். இல்லை விஷயம் அப்படி தானே, என்ன மாதிரி யாராலையும் கதை எழுதவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும்போது அது ரொம்ப டக்குன்னு யோசிக்க வரலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் அடுத்த நேயர் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம், கிழக்கு தம்பர் ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர் சார், நான் சொல்ற வார்த்தையில இருந்து கதை தான் சொல்லணும், எனக்கு ஃபாக்ஸ் வேண்டாம். ஓகே, கதை சொல்லணும், கதை சொல்லணும்.
4: நீங்க ட்ரெயின் ஒண்ணு, ட்ரெயின்ல போனா
0: நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், அப்படிலாம்
4: இல்ல, செடி கொடி எல்லாம் பாத்துட்டு போலாம்
0: அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வந்து ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன்னா அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கதை தான் சொல்லணும் எனக்கு.
4: ஓ, அந்த மாதிரி சொல்லணும்,
0: அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, உங்களுக்கான வார்த்தை
4: முயற்சி பண்றேன்,
0: முயற்சி பண்ணுங்க சார். எஸ் சார், உங்களுக்கான வார்த்தை அலுவலகம்.
4: அலுவலகம், அலுவலகம் போய் எல்லாம் வேலை பண்ணிட்டு, எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு பேசிக்கினு பேப்பரு தப்பா.
0: பஸ், பஸ் பஸ் சார், பஸ்
4: பஸ் பஸ்ஸில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துன்னு கண்டுட்டுக்கிட்டு டிக்கெட் வாங்கிக்கினு காற்று வாங்கிக்கினு ஸ்டாப்பிக் வந்தால் இறங்கிட்டு வாக்கிங் போகணும்.
0: கதை,
4: கதை திரைக்கதையெல்லாம் படம், கதைகள்லாம் நல்ல குட்டி நாவல்லாம் படிக்கணும், ஜோக்கெல்லாம் படிக்கணும் கதையில்.
0: ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சோ மச்

0: ஃபார் காலிங், நன்றி.
1: ஓகே
0: ஓகே. ஸோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு அந்த கேம் புரியல அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரே ஒரு தடவை இப்போது கொடுத்த எக்ஸாம்பிளை வச்சு நானே சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு நான் என்ன வார்த்தை கொடுத்தேன் அப்படின்னா அலுவலகம்னு சொன்னேன்னா, நான் வந்து இன்றைக்கி காலையில் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அன்றைக்கு ஒரு நாள் நான் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தேன் பாருங்கள், நான் ஆஃபீஸ்க்கு போனேன் பாருங்கள். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோடய மேனேஜர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கும்போது நான் பஸ்ஸுன்னு சொன்னேன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸுக்கே பஸ்ஸில் தான் வந்தேன். அப்படியே ஆகிப்போச்சு. பஸ்ஸில் வந்துகிட்டே இருந்தேன்னா அப்படி நான் சொன்னேன். நான் அடுத்து என்ன வார்த்தை சொன்னேன்னு நானே மறந்துட்டேன். அந்த மாதிரி தொடர்ந்து சொல்லாது ஜன்னல்னு சொல்லும்போது, நீ வேறு பஸ்ஸில் ஜன்னலோத்தில் உட்காந்துருந்தேன்னா ஒரே தண்ணி ஆயிடுச்சு, என் ட்ரெஸ்ஸெலாம் நனைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு கதையை சொல்லுங்கள் அப்படின்றதான் கேட்குறது. கதை கதை கதை. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, ஜெயிலர் திரைப்படத்திலேருந்து. இந்த பாடலை ஷில்பா ராவோ மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடியிருக்காங்க. அருண் ராஜா காமராஜ் அவர்களோட வரிகளில் அனிருத்தோட இசையில் இந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலை.

0: என்னடா வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அத வளக்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 4:47 ஆகிட்டாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, க்வெஸ்சன்லாம் கேட்கல, ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து கதை சொல்லணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த கேம் தான் சூப்பராக விளாண்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் கால் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நம்பர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. இணைப்பில் இருக்கும் நேர், வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடியில இருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில இருந்து நீங்க கதை சொல்ல ஆரம்பிக்கணும். கதை தான் வேணும் எனக்கு. கதையா நீங்க சொல்லும் போது, நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த கதை அந்த கதைக்குள்ள இந்த வார்த்தையை நீங்க ஆட் பண்ணி சொல்லணும்.
1: நேத்து எங்க வீட்டுக்கு வெளியில போனேன். அப்ப பாக்கும் பொழுது ஒரு அழகான பையன் விளையாடிட்டு இருந்தான். விளையாடிட்டு இருக்கும் பொழுது என்னடா விளையாடுற அப்படின்ட்டு நான் அவங்க கிட்ட கேட்டேன். நான் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. நல்லா விளையாடுறானே உடல் ஆரோக்கியத்தோட அப்படின்ட்டு அவன் அப்ரிசியேட் பண்ண
0: சைக்கிள்
1: அப்படி அப்படியே போலான்னு நினைக்கும் பொழுது சைக்கிள் எடுத்துக்கிட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கடைக்கு போனேன். அந்த கடைக்கு போகும்பொழுது அந்த குட்டி பையனை ஞாபகம் வந்தது. சரி, அவனுக்கு சாப்பிடறதுக்கு சாக்லேட் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் வாங்கினேன். எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்டேன். 10 ரூபாய்
0: அப்படின்னு
1: அப்ப பஸ்குள்ள இருந்து காசு கொடுத்தேன். அப்புறமா அம்மா வந்து வீட்டுக்கு சாமா வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பால் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்களே.
0: சொல்லுங்க
1: பால் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன பாலை வாங்கிட்டு அப்படியே சைக்கிள் வீடு திரும்பி வந்துட்டு
0: இருந்தேன். கதை
1: என்னோட ஃப்ரெண்டு வந்தான். ஃப்ரெண்டு வந்தோடனே ஐயோ ரொம்ப நாள் ஆச்சுடா உன்னை பாத்துட்டேன்னு அந்த காலத்து கதையெல்லாம் நாங்க பேசிட்டு இருந்தோம். எப்படி இருக்கான் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கிற கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா கேட்டாங்க, ஏன்டா சந்திரசேகர் ரொம்ப லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொன்னேன், என் கூட ஃப்ரெண்டு இருந்தா அவங்க கிட்ட கதையெல்லாம்
0: பேசிட்டு டைம் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா சொன்னீங்க, கதை செம்ம சூப்பரா இருந்தது. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. சந்திரசேகர் சார் வந்து ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, வணக்கம் ரெயின்போ. ரேடியோல இருக்க வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க
2: சார். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்
2: வெங்கட்.
0: வெங்கட் சார் எப்படி இருக்கீங்க?
2: ராஜஸ்ரீ மேடம், குட் ஈவினிங். அண்ட் உங்க ப்ரோக்ராம், டாக்டர் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. நல்லா இருக்கும்.
0: தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஊஞ்சல்.
2: நம்ம எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு நம்ம கிரவுண்டுக்கு போனோமா, அந்த சறுக்கு மரம், ஊஞ்சல், அப்புறம் இந்த பால் எப்படிலாம் பசங்க எல்லாம் விளையாடி இருந்தாங்க. அப்போ ரெண்டு பசங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறு வந்து, நான் தான் உக்காருவேன் அக்காவா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலில இருந்து சின்ன கட்டை குழந்தை, அப்புறம் ஸ்கூல் போற பசங்க, அதுலயும் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வந்து நான் தான் ஊஞ்சல உட்காருவேன் அப்படின்னு ஒரே சண்டை. அது வந்து பெரிய இடத்துக்கு போன உடனேயுமே அவங்க அப்பாவை கூட்டின்னு வந்துட்டாங்க. இது மாதிரி ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்கான், எனக்கு
0: தெரிய
2: மாட்டேன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு வந்த உடனேயுமே வெளியில மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு எங்க கார் வெளியில விட்டுருந்தோம். அது வழியா வந்துட்டே இருந்தா மழை, நேத்து நைட்டு இடியோட நல்ல மழை,
0: நல்ல மழை
2: விடவே இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் வெள்ளம் ரொம்ப அதிகம். முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது 10:00 வீட்டுல எங்க அம்மா இவ்வளவு லேட்டு அப்படின்னாங்க. சாப்பாடு கூட எடுத்து வைக்கல, நீ லேட்டா வரேன்னு சாப்பிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சிட்டு நான் எடுத்து வைக்கல அப்படின்னு.
0: ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி
0: நன்றி சார், நன்றி. ஓகே, சுபுவா சொன்னார் அவரோட கதையை வந்து ஒரு ஒரு இடத்துலையுமே வந்துட்டு அதை லிங்க் பண்ணி சொல்லும் போது அந்த இடத்துல அவர் பிடிச்சி சொல்றது ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்த நேரம் இணைப்புல இருக்காங்க, வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: இது நந்தியூர் கணபதிங்க.
0: கணபதி சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
0: அப்பா. வணக்கம்.
3: தெய்வமும் அப்பாவும் ஒண்ணு. அப்பா பேசி
0: கதை கதை சார், கதை சொல்லுங்க.
3: அதாங்க, அப்பா அப்பான்றது ஒரு தெய்வம்.

0: அசான் குரு அவர் சொல்ற மாதிரி நம்ம செய்யணும்.
1: மழை
0: அலை கடல் அலையோட வரும்போது நம்ம ஓரமா ஒதுங்கி
1: குளிக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓகே, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருப்பாங்க போல, நம்ம எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ இதே மாதிரி நீங்களும் எங்க கூட பார்ட்டிசிபேட் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-20-55-54. இணைப்புல நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, பைக்.
2: பைக்ல போனேன்னா பாட்டு பாடுவாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூல் வந்தானே அவளை இறக்கி விட்டுட்டேன், நான் போயிட்டேன் பைக்ல.
1: மால் மால் மால் ஷாப்பிங் மால் மால் மேம், ஷாப்பிங் மால் போவோம்ல, ஷாப்பிங் மால்.
2: ஆஹா, அப்படிங்களா? ஷாப்பிங் போனேன்னா அங்க வந்து எங்க அக்கா வந்துருந்தாங்க. முன்னாடி வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. நான் ஷாப்பிங் வந்தேன், என்ன வேணும் கேட்டீங்க, நான் வாங்கிக்கினேன்.
1: ஓகே ஓகே மேம், கலா மேம் சூப்பரா விளையாண்டீங்க, தேங்க்யூ.
2: நல்லா இருக்கு மேடம்,
1: நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் நான் வாழ்த்துக்கள். அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் சிங்கச்சோன், சென்னை ஆர்கே நகர்.
1: சார் இன்னொரு சொல்லுங்க, உங்க பேரு?
3: நான் சிங்கச்சோன், சென்னை ஆர்கே நகர்.
1: சிங்கச்சோன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேம்.
1: நல்லா இருக்கீங்களா சார்? உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? உங்களுக்கான வார்த்தை வந்து தண்ணீர்.
3: தண்ணீர், நான் வீணடிக்காத ஒரு பொருள். எப்போ குளிக்கும் போதும் பார்த்தா தண்ணியில் வீண் அடிக்க மாட்டேன், மழையில் சேமிப்பு ரெடி பண்ணுவேன். தண்ணி
1: விழுந்துட்டேன், விழுந்துட்டேன்
3: ஒரு வாட்டி. தண்ணீர் பாதையை அகலமாக தாண்ட சொன்னாங்க, குறுகி தாண்டா அங்கே வேகமாக விழுந்து ஏஞ்சிட்டேன். நாலு பேர் தூக்குனாங்க.
1: அம்மா ரொம்ப
3: அம்மா அம்மா எங்க தண்ணியில் விழுந்து வீட்டில் வந்திருந்தா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அந்த துணியெல்லாம் துடைச்சி விட்டு ஏன்டா வீட்டில் ரோட்ல எல்லாம் போய் விளாடுற, விளாண்ட தண்ணி பாட்டு தாண்டி விட தண்ணி இருக்குல்ல, என் வழிக்கு விழுந்த
1: அதெல்லாம்
3: கேட்டு அம்மா உடம்பெல்லாம் சரி பண்ணி விட்டாங்க அம்மா.
1: சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங், ரொம்ப அழகாக விளையாண்டு, நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு காலர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராஜ விக்ரமன் சார், எப்படி இருக்கீங்க? நன்றி. ட்ரை பண்ணாரு, இருந்தாலும் அவரால் முடிக்க முடியல நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த நேயர் இவங்க தான் வந்து இனி. ஓகே, ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு காலராக வந்து யாராவது கரெக்டாக சொல்லி முடிப்பாங்க. அதாவது நிறைய காலர்ஸ் வந்து கரெக்டாக சூப்பராக சொன்னாங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஏன் நம்ம நிறைவு வந்து ரொம்ப ஒரு நல்லா முடிச்சா நினைக்க நல்லாயிருக்கும்னு நினச்சேன். இனிப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: பின்னாடி
1: ஓகே சார்,
4: நன்றி
1: நன்றி சார், நன்றி. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு காலட்டை நம்ம பேசியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பார்த்தீங்கன்னா சிங்கம் திரைப்படத்துலேருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை பாபா மற்றும் பிரியதர்ஷினி சேர்ந்து பாடியிருக்காங்க. விவேகாவோட வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு அடுத்து இன்னொரு நாள் இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை வந்து சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ இதோட தமிழ் விழி உங்களை வந்து கண்டினியூ பண்ணிப்பாங்க. டடா பாபாய். Everybody listen to samba bamba rumba tumba.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக்கா அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க எல்லாருக்கும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு உங்களோட இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. பெரும்பாலும் இந்த மாதிரி திரையரங்கம் போறது இல்ல பீச் பார்க் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும் அப்படின்னா நமக்கு மனசுல இருக்கக்கூடிய அந்த பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து குடும்பத்தோட வெளியில போக நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எங்க போவீங்க? அதாவது கோவில், திரையரங்கம் இல்ல கடற்கரை, பூங்கா, அப்படி இல்லையா இந்த ஊரே வேணாங்க நான் வந்து வேற ஊருக்கு வெளியே போயிட்டு அங்க உட்காந்து அங்க இருக்கிற புது மனிதர்கள் புதிய இடங்கள் நான் பார்த்தேன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு மன அமைதி எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்படியா இருந்தாலும் ஓகே, நீங்க வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0-3-8 அல்லது 298-5-2-5-5-4 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வரை இருக்கு. கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனோட குரல்ல தேவா இசையில மயில் வரிகள்ல இந்த பாடல் வரை இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: பத்து நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தோட நேரம் செலவிடும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது என்ன மாதிரியான இடங்களுக்கு வெளியே போவீங்க அப்படின்றதான். நம்ம ஃபேமிலியா போயிட்டு ஒரு நல்ல காமெடி படமோ இல்ல நல்ல ஒரு கருத்தா இருக்கக்கூடிய ஒரு படமோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புறம் இருந்தாலும், ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் வீட்லேயே ஒரு பென்ட்ரைவ்ல ஒரு படத்தை போட்டுவிட்டு ஃபேமிலியோட பார்ப்போம்பா அப்படின்னு நீங்க சொன்னாலும், என்னைக்காவது ஒரு நாள் சார் நம்ம வெளியே போவோமே, என்னைக்காவது ஒரு நாள் பீச்சுக்கு போவோமே, ஒன்னா போயிட்டு பார்க்ல உட்காந்து சாப்பிடுவோமே அப்படின்லாம் என்னைக்காவது தோணும்ல அப்படி நீங்க நினைக்கக்கூடிய இடங்கள், அப்படி இல்லையா நாங்க கோவிலுக்கு தான் போவோம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி, எந்த மாதிரியான இடங்களை நீங்க தேர்வு பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அழைக்க வேண்டிய எண்கள் 298603038 அல்லது 295205545 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம்.
1: மகாபலிபுரம்
2: அது வந்து அட்ரஸ் சொன்ன கலை எல்லாம் இருக்குல்ல, கலையிலே சிலை செய்யறாங்க பல்லவர்
0: ராஜான்னு, அதனால அந்த சிற்பத்தெல்லாம் ரசிக்கிறதுக்கு பிளஸ் பீச்சும் அங்க இருக்கு அப்படின்றதுனால அது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி நீங்க பாத்துட்டு வர போவீங்க.
2: அங்கே இருக்கு, அங்க வந்து பெருமாள் கோயில் இருக்கு, அங்க வந்து தலை பெருமாள் ஒருத்தர் இருக்காரு.
0: ஓகே ஓகே, இதுக்காக ஓகே நன்றி.
2: பவர்ஃபுல் மேடம் பெருமாள்.
0: ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வெளியூர் தான் போவீங்களா?
0: அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க?

0: சூப்பர் சூப்பர். ஹோட்டல்ல ஒரு நாள் வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியா வீட்டுல சமைக்காம இருக்கிறதே ஒரு தனி இதுதான். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: கலா
0: மேடம் சொல்லுங்க.
1: நான் அப்பா அம்மா கூட கோயிலுக்கு போவேன் மேடம். சண்டே நான் சனிக்கிழமை வேலை முடிச்சு மேடம். நாட்டுக்கிழமை ஃப்ரீயா
0: இருக்குல்ல,
1: வெளியே வெளியே கூட்டு போவாங்க. அம்மா வாடி கோயிலுக்கு போயிடுவாங்க. இது கூட கோயில் தான் போயிட்டு வந்தவங்க உட்காந்துருவேன் மேடம்.
0: ஓகே. கோவில் தவிர்த்து வேற எங்கெல்லாம் போவீங்க?
1: வாங்கிட்டு
0: வந்துருவீங்க. சொல்லுங்க ஆனந்த்.
2: ஃபேமிலியோட எல்லாம் போய் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு எல்லாம் உட்காந்து ஜாலியா பேசிட்டு வருவோம் மேடம்.
0: ஓகே. லாஸ்டா எப்ப அந்த மாதிரி போனீங்க?
2: இப்ப 2 மந்த்துக்கு முன்னாடி மேடம்.
0: 2 மாசத்துக்கு முன்னாடி போனீங்களா?
2: ஆமா மேடம்.
0: ஓகே ஓகே, நன்றி.
2: தேங்க் யூ மேடம்.
0: நன்றி. அடுத்த வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பொன்ராஜ்.
3: சென்னையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பீச்சு தான் நமக்கு வந்து பொழுதுபோக்கு சென்னை மக்களுக்கு.
0: ஓகே. கோவில் பார்க் அங்க பக்கத்துல சர்ச் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஓகே, நன்றி.
3: அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா குடும்பத்தோட உட்கார்ந்து கொஞ்சம் காத்து வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் என்ஜாயா இருக்கும் அந்த.
0: ஓகே சார். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க சார், நீங்க எங்க போவீங்க ஃபேமிலியோட?
4: மேம், வேலூர் மாவட்டம் அப்படின்னு இருக்கும் பொழுது அவ்வளவு இடம் சுத்தி பாக்குறதுக்கு இல்லவே இல்ல மேம்.
0: வேலூர் கோட்டை இருக்கு.
4: எஸ், வேற ஒரு இடத்துக்கு போறது கூட பெர்மிஷன் ஓகே அப்படின்னு. அப்படியே அழகா கிளம்பி சென்னைக்கு வந்து சென்னை மெரினா கடற்கரையில உட்காந்து அப்படியே சூப்பரா அந்த பூங்கா எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, செம்மொழி பூங்கா, அங்கெல்லாம் போயிட்டு ஒரு இருக்கு. ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு மால் அப்படிங்கறது இருக்கு. எஸ்பெஷலி வேளச்சேரியில இருக்கிற பிரம்மாண்டமான மாலுக்கு போய் ஒரு 2 ஷாப்பிங்க போட்டுட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணணும் சார். ஆனா உண்மையாலுமே இது எங்க வீட்டுல நடந்திருக்கு மேம், ரொம்ப போர் அடிச்சுதா. அதனால வேலூர் டு சென்னை பக்கம் தானே
0: ஃபேமிலியோட வந்துருவீங்க? ஃபேமிலியோட சென்னைக்கு போவீங்க?
4: என்றாலும்
0: நம்ம ஊரு போல வருமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. 1000 இருந்தாலும் நம்ம ஊரு நம்ம ஊரு தானே. வேலூர் கோட்டை அப்படின்றது இருக்குல்ல,
4: அந்த வேலூர் கோட்டை இருக்கு, இருந்தாலும் அது ரொம்ப ட்ரையா இருக்கு மேம். ஒரு என்டர்டெயின்மெண்டா எதுவும் இல்ல.
0: அப்படி எல்லாம் நம்ம ஊரு நம்ம இப்படி விட்டு கொடுத்துட கூடாது இல்ல. ஓகே, நன்றி நன்றி சந்திரசேகர்.
4: பை மேம். பை பை.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் கார்த்திக் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க கார்த்திக்.
5: நான் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை தான் போறேன்.
0: கொல்லிமலை போவீங்களா அடிக்கடி?
5: பையன் இருக்கணும் அவங்க எல்லாரும் கூட்டி போலாம் இருக்கணும்.
0: ஓகே, திரும்பவும் போலான்னு இருக்கீங்களா?
5: ஆமா.
0: ஓகே கார்த்திக், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
6: ஆமாங்க, அடிக்கிற வெயில ஆடு வச்சு நலவாய இருக்குங்க.
0: நல்லா வெயில் ரொம்ப காயுதோ?
6: ஆமாங்க, எங்க ஏரியால ரொம்ப மழை இல்லை இல்ல, அதனால திண்டுக்கல் மாவட்டம் ரொம்ப கடுமையான வெயிலுங்க.
0: ஓகே, இங்க சென்னையிலயும் இப்போதைக்கு வெயிலா தான் இருக்கு. சரி சொல்லுங்க, நீங்க எங்க போவீங்க வெளியே?
6: நான் பொதுவாகவே வந்து கோயிலுக்கு அதிகமா போவோம்.
0: ஓகே,
6: கோயிலுக்கு போனா அதுக்கு அந்த எந்த கோயிலும் கிடையாது. நான் நினைச்சேன் மாதா கோயில கூட போய் உட்காந்துக்கிறேன்.
0: ஓகே, எங்க வேணாலும் கோவில்ன்றது பொதுவான ஒரு இதுதான். ஓகே, நன்றி.
6: நம்மளை பொறுத்தவரை பொதுவா போய் நல்லா

0: சாமியை கும்பிட்டு நல்லா மனசார நல்லா வேண்டிட்டு எல்லாரும் நல்லா இருக்கு, நாமளும் நல்லா இருக்கணும் வேண்டாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். என்னோட கருத்து
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் தரும் தமிழ் பழத்தா சுவையோடு கவிதைகள் தான் தமிழே என்று நீ பாடு என்ற எண்ணத்துடன் நிகழ்ச்சியில் இணையும் உங்கள் அன்பு நேயர் திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையிலிருந்து சேரனசாமி சொல்றீங்க.
1: அதாவது நீங்க ஒரு வணக்கம் சொல்றதுக்கே சுமார் ஒரு 30 நொடிகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தமிழுக்காக தான் கண்டிப்பா கண்டிப்பா, மொழிக்காக 30 நொடி என்ன 30 நாட்களை கூட எடுத்து நீங்க வணக்கம் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, நீங்க ஃபேமிலியோட எங்க போவீங்க வெளியே?
2: நிறையான இடங்கள் இருக்கின்றன, குறிப்பிட்டு ராமநாத சுவாமி திருக்கோயில்,
1: ஓகே,
2: அதன் அருகே உள்ள அதியமான் கடற்கரை,
1: ஓகே, நம்ம பீச்சுக்கும் கோவிலுக்கும் போவீங்க
2: அப்படித்தான் குறிச்சு.
1: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: போன போன வாரம் போனோம்மா, இன்னைக்கு இந்த வாரம் கிடையாது, போன வாரம் எடுத்து போனாங்க
1: என்ன. ஓகே, அப்ப வார வாரம் போயிட்டு வந்துருவீங்க, போயிட்டு ஒரு விசிட் போட்டு வந்துருவீங்க.
3: வார வாரம் இல்ல கண்ணா, எப்பனா
1: எப்பயாவது எப்ப தோணுதோ அப்ப.
3: ஆமா ஆமா ஆமா, வார வாரம் தான் போக முடியாது, வேலை கிடைக்கல இவங்களுக்கு, போக முடியாது கண்ணு.
1: சரிம்மா, நன்றி.
3: நன்றிப்பா.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் வணக்கம், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரம் பாபர் இக்பால்.
1: சொல்லுங்க சார், நீங்க எங்க போவீங்க ஃபேமிலியோட?
4: புரியல.
1: ஃபேமிலியோட நீங்க வெளிய போகணும் அப்படி நினைச்சீங்கனா எந்த இடத்துக்கு போவீங்க? கடற்கரை, திரையரங்கம், திரையரங்கம், பூங்கா, இந்த மாதிரியான இடம் இல்ல இங்க நம்ம ஸ்டேட்டை விட்டு அது ஸ்டேட் அந்த மாதிரி போவீங்களா அப்படினு கேக்குறேன்.
4: பெங்களூர் போறேன்னு இருக்கேன்.
1: ஓகே.
4: பெங்களூர்ல பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு.
1: ஓகே.
4: மைசூர் பொறுத்த வரைக்கும் பிருந்தாவன் கார்டன் இருக்கு.
1: ஓகே ஓகே, அந்த மாதிரி இங்க இல்லாம வெளி இடங்களுக்கு போய் பாப்பீங்க. சூப்பர் சார், நன்றி. ஓகே, ஐந்து மணி 20 நிமிடம் ஆயிடுச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நீங்க குடும்பத்தோட வெளியே போகணும் அப்படின்னா எந்த மாதிரியான இடங்களுக்கு போவீங்க? அடிக்கடி போயிட்டு இருக்கீங்க, இனிமேலும் போக போறீங்க அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்துல இருந்து வைரமுத்தோட வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமார் இசையில ஹரிஹரன் குழுவினர் இணைந்து பாடிய பாடல், ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம்.
3: மாலை வணக்கம், காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மாடசாமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் மேடம்.
2: ஓகே, நீங்க எங்க போவீங்க
3: ஃபேமிலியோட? டைம் கிடைக்கும் போதெல்லாம் வடபழனி முருகன் கோவிலுக்கு போய் போவோம் மேடம்.
2: ஓகே, கோவிலுக்கு போவீங்க?
3: போயிட்டு அதோட வந்து பீச்சுக்கு போயிடுவோம் மேடம்.
2: ஓகே, பெரும்பாலும் கடற்கரைன்றது எல்லாருடைய பொழுதுபோக்காவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.
3: அதான் செலவு இல்லாத மேடம்,
2: செலவு இல்லாத ஒரு பொழுதுபோக்கு கண்டிப்பா.
3: ஏன்னா நம்ம தேவைன்னா செலவு பண்ணிக்கலாம், இல்லன்னா இல்லன்னு இது பண்ணிக்கலாம்.

0: அதுதான் நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள இடம் அதுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: அவர் மாலசாமி சொல்ற மாதிரி நம்ம வந்து தேவை, அதாவது வருமானம் சாரி செலவு இல்லாம நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது கடற்கரை தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, எனக்குமே கடற்கரை வந்து ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் அதில் போய் தண்ணியில விளையாடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு. வந்து அங்கே போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு மனிதர்களை வந்து வேடிக்கை பார்க்கறது பிடிக்கும். ஒரு கவிஞர் கூட சொல்லியிருப்பாங்க, மனிதர்களை அவர்கள் அறியாம அவங்கள ரசிக்கிறது அப்படின்றது ஒரு தனி விதமான ஒரு வேடிக்கை அப்படின்னு கூட சொல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி தான் நானுமே, நான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்ட்டு அமைதியாக போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி எனக்குமே ஒரு பொழுதுபோக்கான இடம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: கோபுரத்தனம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோபுரத்தனம்.
1: கோபுரத்தனமா? ஓகே சொல்லுங்க சார், நீங்க எங்க போவீங்க குடும்பத்தோட வெளியே? புரியல என்ன சொல்றீங்க?
2: கல்யாணம்.
1: ஓகே, உறவினர்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி. ஓகே ஓகே சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னை மந்தவெளியில இருந்து விநாயகம் மேடம்.
1: சொல்லுங்க விநாயகம்.
3: நான் எப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து காலைல லேட்டா தான் மேடம் இறங்குவோம்.
1: ஓகே.
3: அது ஏந்து ரெடியா இருக்குது எப்படி கரெக்டா 12 மணி ஆயிடும். கரெக்டா ரெடி ஆயிட்டு பட்டி நம்ம சாப்பாடு கடைலாம் இருக்கு பாத்தீங்களா?
1: ஓகே,
3: அங்க சாப்பிட போயிடுவோம் மேடம். எல்லாம் குடும்பத்தோட
1: ஓ ஃபேமிலியோட சாப்பாடு கடைக்கு போயிடுவீங்க?
3: ஆமா, சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே அங்க அப்படியே பக்கத்துல பீச், லைட் ஹவுஸ்.
1: ஆமா, அது பட்டினப்பாக்கம் பீச் வந்து ரொம்பவே கிட்ட இருக்கும், தண்ணி
3: கிட்ட இருக்கு. ஆமா, அங்க அங்கேயே உட்காந்துப்போம்
1: பக்கத்துலேயே.
3: அங்கேயே பக்கத்துல ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டு ஒரு அங்க இருந்து 7 மணி கிளம்பிட்டு அங்க மந்தவெளியில ஒரு பரோட்டா கடை இருக்கு, அங்க நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு போய் வீட்டுக்கு போய் பார்த்துருவோம்.
1: ஓ நல்லபடியா, அந்த ஒரு நாளை வந்து தூங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் பொழுது போக்குறதுக்கு மட்டுமே பயன்படுத்துறீங்க. கண்டிப்பா நல்ல விஷயம், நம்ம மனசு ஆரோக்கியமா இருந்தாலே போதும், அது இருக்குன்னா சந்தோஷம். நன்றி.
3: கண்டிப்பா நன்றி மேடம்.
1: ஓகே, அவர் சொல்லும் பொழுதே எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு நாள் தானே, ஒரு நாள் வந்து நம்ம சாப்பிட்றது அதாவது உழைக்கிறதே நம்ம அந்த ஜான் வயிற்றுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இதுக்காக தான் நம்ம வேலைக்கே போகிறது இல்லை. அதனால நம்ம வயிற்றுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சாப்பிடணும், அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும், இதுக்காக தான் நம்ம வேலைக்கே போகிறோம். நம்ம இந்த மாதிரியான நேயர்களோட தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: 5:30 ஆயிட்டு, ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நேயர்களோட பேசுவோம். வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம், மதுரை மேலூர் பக்கம் கோட்டாத்தம்பட்டியில இருந்து ராதாகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க ராதாகிருஷ்ணன்.
5: இதே தலைப்ப 3 நாள் வச்சுட்டீங்க, 2 நாள் நான் சும்மா கப்சா விட்டுட்டேன்.
1: ஓ இதே தலைப்பு 3 நாளா? சரி, புது நேயர்கள் வருவாங்களே அவங்க கிட்ட இருந்து புதுசா பதில் வருமே அப்படின்ற ஒரு ஆவல்ல தான் தினம் தினம் வச்சுட்டு இருக்கோம்.
5: எத்தனையோ தலைப்பு இருக்கு மேடம், தலைப்பு வைக்கலாம். சும்மா இப்ப இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு என்ன நாங்க டூர் போறது? நான் தங்க போனேன், இங்கே போனே 2 நாள் கப்சா விட்டுட்டேன். இன்னைக்கு கப்சா விட விரும்பலை. நன்றி, வணக்கம்.
1: ஓகே நன்றி. ஓகே, 2 நாள் நீங்க போன் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா 3வது நாள் போன் பண்ணாம இருந்திருக்கலாமே. ராதாகிருஷ்ணன் சார் போன் பண்ணிட்டீங்க, சரி ஓகே. அடுத்த நேருக்கு வந்து இந்த மாதிரி நீங்க போன் பண்ணி பேசிட்டீங்க ஆல்ரெடி அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அடுத்த நேருக்கு நம்ம வழிவிட்டு அழகா வந்து அவங்க பேசுறத கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சிவா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் வந்து அதிகமா வந்து இந்த கோயிலுக்கு, அதாவது பழமையான கோயில
1: பாக்கணும்னு
6: ஆசைப்படுவேன். குற்றாலம் கொடைக்கானல் அவங்க சாப்பிடறத விட இந்த மாதிரி கூட்டம் போனா விஷயம் தெரிஞ்சது, அது அவங்க நாளைக்கு பிற்காலத்துல அவங்க சந்திச்சு சொல்லாம பாருங்க. அதனால என்ன பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி கூட்டு
1: போவேன்.
6: ஆனா நிறைய பேர் குற்றாலம் போட்டிருக்கோம், பெரிய பெரிய கோயில் எல்லாம், பிரேதீஸ்வரர் கோயில், அதே மாதிரி மீனாட்சியம்மன் கோயில், திருவண்ணாமலை கோயில் எல்லாம் போயிருக்கோம்.
1: ஓகே,
6: அந்த மாதிரி இன்னும் என்ன போக்கு ஆசைப்படுறேன். வாய்ப்பு நன்றிமா.
1: ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். நேயர்களோடு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி எஸ் ஏ ராஜ்குமார் இசையில சுஜாதாவோட

0: 7 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. குடும்பத்தோட வெளியே போகும்போது எந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போவீங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
1: இது கான்செப்ட் சொல்லுங்க.
0: அதாவது நீங்க குடும்பத்தோட வெளியே நேரத்தை செலவிடணும், வெளியே போயிட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க போவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதாவது திரையரங்கம் போவீங்களா, பீச் போவீங்களா, இல்ல கடற்கரை, அதான் கடற்கரை பீச் எல்லாம் ஒண்ணுதான், அந்த மாதிரி இல்ல கோவில் போவீங்களா அப்படின்னு
1: கேட்டிருந்தேன். இல்ல மேடம், இது நாங்க எங்க போகட்டும், முக்கியமா வந்து கோவில் தான்.
0: கோவில் தான் ஃபேமிலியோட போவீங்க.
1: அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ரிலாக்ஸ் இருக்கு. வீட்டுல உள்ளவங்களுக்கும் சரி அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு. கவலைகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பறந்த மாதிரியே இருக்கு, நம்மள விட்டு போனது மாதிரியே இருக்கு.
0: அதனால கோவில் தான் போவீங்க.
1: ஆமா கோவில் தான் மேடம் அங்க போவோம்.
0: ஓகே நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் தமிழ் மேம். நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கேனை கலந்து பேசுறேன்.
0: வணக்கம் சிங்கச்சோழன்.
2: ரொம்ப ஆசைப்படுறது மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போறதா சாமியிடம் போட்டு ரொம்ப ஆசைப்படுறேன்.
0: மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போகணும்னு? ஏன்?
2: அவர்தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க.
0: மனிதர்களே இல்ல, அதாவது மௌனம் அழகுதான், ஆனா அதுக்குன்னு மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போனா அது அழகா
2: இருக்கு. ஆட்கள் குறைச்சலான உள்ள இடம்,
0: குறைச்சலான இடங்க.
2: நம்ம நிறைய ஜன நெடுக்கட்டுல நிறைய இருக்கும் இல்லையா?
0: ஆமா. அதனால
2: தாண்டி போனா இப்போ இந்த சூழல்ல போறனு பார்த்தா அந்த உதகை கொடைக்கானல் போன்ற இடத்து தான் போக ஆசைப்படுறேன். ஏன்னா அவ்வளவு வெயில் கொளுத்துது நம்ம சென்னையில இன்னும்.
0: ஓகே ஓகே. ஆனா பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும்
2: தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசம்லாம் இவ்வளவு வெயில் அடிச்ச மாதிரி தெரியும்.
0: ஆமா இப்ப ஓகே, காலநிலை மாற்றம் தான் எல்லாமே. நன்றி.
3: ஒரே
0: கோவிலா, கோவில் சுற்றுலாவா வச்சிருவீங்களா?
3: திருச்செந்தூர், பழனி, தமிழ்நாட்டுல எவ்வளவு பார்க்க வேண்டியதான் இருக்கு கோயில், அதுலயே எவ்வளவு அதிசயம்லாம் இருக்குங்க.
0: அதனால அந்த கோவிலுக்கு போயிட்டு அதுல இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்த்துட்டு நீங்க மனசு வந்து திருப்தி அடைஞ்சிருவீங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சண்முகத்துல பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
4: சண்முகம்
0: புரியல.
4: எல்லாத்தையும் வந்து எல்லா ஊர்களுக்கு சுத்தி வைக்க சுற்றுலா மாதிரி சுட்டு வச்சிட்டீங்கன்ற?
0: ஆமா, நேர்கள் எல்லாருமே இப்போ சுற்றுலா தான் போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க போறீங்க அதை சொல்லுங்க.
4: போன நேர்கள் தான் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னா, என்னுடைய குடும்பத்தோட நான் போனோம்னா திருவண்ணாமலை போவோம் மேடம்.
0: ஓகே.
4: திருவண்ணாமலை போய் அப்படியே கோயில் எல்லாம் சாமி தரிசனம் பண்ணிட்டு சாத்தனூர் டேம் போய் பார்ப்போம் மேடம்.
0: போயிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி?
4: பாத்துட்டு அப்படியே நேரம் கடற்கரைக்கு வந்துருவேன், சென்னை கடற்கரைக்கு.
0: அடடா, ஒரு ஊர்வலமா இப்படி போய் சுத்திட்டு? இப்படியா
4: ஊர்வலம் மாதிரி சுத்தி வந்து அப்படியே கடற்கரை எல்லா இடத்தையும் பாத்துட்டு நம்ம வானொலியத்தையும் வந்து பாக்கணும்னு ஒரு ஆசை.
0: ஓகே. இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்ல இப்பதான் சொல்றீங்களா போகணும்னு? டேம் எல்லாம் போயிருக்கீங்களா?
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். எனக்கு கேக்குது, சொல்லுங்க.
5: பொன்னேரி ஜெயங்கல் இருந்து கலீல் அகமது பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் கலீல் அகமது. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்கும் அந்த ஒரு முள்ளு மீன் வாங்கி குழம்பு வச்சாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நம்ம மாமியார் வீடு அங்கதான்.
0: பழவேற்காடு பீச் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, இங்க இருக்கிற ஆட்கள் நாங்க திரட்டிட்டு வரோம். இருங்க,
5: நான் அப்படி சொல்லுங்க. உலகத்துல எவ்வளவு பீச் இருக்கலாம் ஆனா அது மாதிரி
0: சொல்றேன்.
5: சொல்றேன் மேம், சொல்றதுக்குள்ள அவசரம் கட் பண்ணாதீங்க. இந்த பேச்சுக்கு போயிட்டு ஜம்முன்னு இருந்துட்டு மட்டா கடை பிரியாணி கடை இருக்குது, பிரியாணி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சொந்தக்கார வீடு இருக்கு, அங்க போயிட்டு எங்க ரிலேஷன் எல்லாம் இருப்பாங்க, அங்க போயிட்டு நல்லா பழகிங்க, அன்பு தாய்மார்கள் அரு

0: பெரியவர்களே எல்லாருக்கிட்ட சேர்ந்து ஒரே கலெக்டர் ஜாலியா நல்லா பழகிட்டு நல்லா அப்படியே ஒரு 6 மணிக்கு மேல ஒரு 7-8 மணிக்கு மேல பஸ் ஏறி ஃபிளைட் 9 மணிக்குல வந்துடும்.
1: ஓகே, வந்துட்டு நல்லா அந்த நாளை வந்து நினைச்சு பார்த்துட்டே தூங்கிடணும்.
0: நன்றி மேடம்.
1: 5:43 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் வந்து ரொம்ப அழகாகவே சொல்லிட்டு இருக்கீங்க. நேயர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம வந்து பேசும்பொழுது ஏதாவது எந்த ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு கோவில் போகிறோம் அப்படின்னா கூட நார்மலாக கோவில் ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனுடைய பேர் எந்த ஹோட்டல் அப்படின்ற பேர்லாம் சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நிகழ்ச்சியில் நம்ம வந்து அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்று வர இருக்கு. மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து தான் ஹரிஹரன் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிக்கக்கூடிய பாடல் தேவாவோட இசையில் வாலி வரிகளில். இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அது ரெயின்போ FM 101.4.

0: 9:52 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஃபேமிலியோட வெளியே போகணும் அப்படின்னா எந்த மாதிரியான இடங்களை நீங்க தேர்வு செய்வீங்க அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஒரு மலர்ந்த முகமா போறது ஒரு நாட்களோ ரெண்டு நாட்களா கூட ஒரு நாள் ஒன்றேனா கூட நிம்மதியா ஒரு பாசிட்டிவான சந்தோஷமா அதுல இருக்கிறது எதுவுமே வராது. சரி, அதனால சுற்றுலா போறது கத்துக்கணும் கண்டிப்பா. ஒரு குழந்தைகளோட பிள்ளைங்களோட ஒரு ஃபேமிலியோட போனா அது ஒரு ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சிகள் நிகழ்வுகளை கொடுக்கும். நாங்க பொதுவாக புனித ஸ்தலங்களுக்கு போறது எனக்கு பெரும்பாலும் வழக்கம். அந்த மாதிரி இந்த தருணங்கள் வரைக்கும் அப்படிதான் பெரிய வாய்ப்பு அளித்து மிக நன்றி சார்.
0: நன்றி ஆண்டனி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி மேடம். வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சதும் எந்த இடத்துக்கு போவீங்க அப்படின்னு கேக்குறேன். எப்போதும் வழக்கமா போற இடம் ஒண்ணு இருக்கும்ல?
2: வழக்கமா போற இடம்ங்கிறது வந்து அதை விட லாங் டிரைவா சரி. இப்ப நான் இங்க வெஸ்ட் மாம்பழத்துல இருக்கேன்னா மகாபலிபுரம் நியர் பை, ஆனா லாங்கா கொஞ்சம் போற மாதிரி இருக்கும். காரை எடுத்துக்கிட்டு ஆனா பிடிச்ச நம்ம குடும்ப என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களை சேர்க்க கூடாது.
0: ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
2: அப்படி இல்ல, நம்ம ஏடிக்கு உள்ள நம்மளோட நம்ம
0: ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க?
2: அது மகாபலிபுரம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு நல்லா பீச்லயும் நல்லா விளையாண்டுட்டு வர்ற வழியில வந்து நம்ம கையில எடுத்துட்டு போனாலும் ஓகே, இல்லாட்டி அடையார் ஆனந்த பவன்ல வந்து நல்லா சாப்பிட்டு நிம்மதியா வந்து படுத்துடலாம்.
0: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரை

0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில்.
0: ஓகே சொல்லுங்க இஸ்மாயில்.
1: நாங்கள் ஃபேமிலியோட போனோம் திருச்சி பக்கத்தில் கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி ஒரு கோயில் மேடம்.
0: ஓகே
1: வருஷத்துக்கு ஒரு முறை தவற மாட்டோம் மேடம், கரெக்டாக போயிடுவோம் ஃபேமிலியோட.
0: ஓகே
1: போயிட்டு அங்கே திருவிழா, ஒரே ஒரு நாள் திருவிழா, அங்கே போனால் சொந்தம் பந்தம் எல்லாரையும் பார்ப்போம் மேடம்.
0: ஓகே சூப்பர்,
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம் அங்கே போய் வந்தாவே.
0: ஓகே கண்டிப்பாக, அப்போ கண்டிப்பாக எப்பவுமே நீங்கள் போகக்கூடிய இடமா அது இருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம். வணக்கம், என்ன பேர் இருக்கீங்க, பேசலாம்?
2: வணக்கம், சைதை ராசு.
0: சொல்லுங்க ராசு, நீங்க எந்த இடத்துக்கு போவீங்க?
2: அதுக்கு முன்னாள் இரவு பசங்க கிட்ட கேட்பேன்.
0: பசங்க கிட்ட கேப்பீங்க? பசங்க எந்த இடம் சொல்லுவாங்க?
2: பூங்கா போலாம், ஒருத்தன் பூங்கான்னுவான், ஒருத்தன் கடற்கரை. இடையில என் மனைவி வந்துருவாங்க. முதல்ல சொன்னவனுக்கு இந்த வாரம், இந்த வாரம் தான் ரெண்டாவது சொன்னவனுக்கு.
0: இது நல்லா இருக்கே,
2: பிரச்சனையே முடிச்சிடுவாங்க.
0: ஓகே ஓகே ஓகே, ஆக மொத்தத்துல எங்கேயோ ஒண்ணு போயிட்டு வருவீங்க. நன்றி.
2: போயிட்டு வந்துடணும், ஆனா அது வந்து நம்ம போறது இல்லை, இப்போ அந்த குழந்தைங்களுக்கோசமா போறோம்.
0: ஓகே, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக.
2: ஆமா, அவங்களுடைய முதல்ல அவங்க முன்னாலே கேட்டுருவாங்க ரெண்டு பேரையும் உட்காரு.
0: ஓகே ஓகே, நன்றி ராசு.
2: நன்றி நன்றி.
0: 5:53 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து நம்ம எதுக்காக வெளியே போகிறோம் அப்படின்னு, நம்ம மனசு வந்து அந்த வாரம் முழுக்க நம்ம செய்யக்கூடிய வேலை, அந்த ப்ரெஷர்லேருந்து நமக்கு ஒரு நாளாவது நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெளியே போகிறோம், மனசை விட்டு பேசுகிறோம் அப்படின்னா அந்த வேலையுடைய பளு வந்து நமக்கு குறையும். அதுக்கடுத்து நம்ம திங்கள்லேருந்து வேலையை ஆரம்பிக்கும்போது அதுக்கப்புறம் நல்ல ஒரு மனநிலையோட ஒரு புதுவாக ஒரு புதுப்பொலிவோட அந்த வேலையை தொடங்கலாம் அப்படின்றதுக்காகவும் நம்ம வெளியே போகிறோம். கூடுமான வரையும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக வெளியே போகிறது கொஞ்சம் பழகிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி போறதுக்கான ஒரு சூழல ஒரு வாய்ப்பு அமையல அப்படின்னா, நம்ம வீட்லயே கூட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது, எல்லாருமே வெளியே ஆபீஸ் போறவங்க, ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி போறவங்க இருப்பாங்க, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொருத்தவங்க சாப்பிடுற மாதிரி இருப்பாங்க. எல்லா வேலைகள்லயும் முடியலனா கூட இரவு வேலையில மட்டுமாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது, ஏதாச்சும் ஒரு நாளாவது ஒன்னா வீட்டுல எல்லாரும் இருந்துட்டு ஒரு படத்தை போட்டுட்டு அந்த படத்தை வந்து நம்மளே ரசிச்சு நம்மளே ஒன்னா இருக்கிறதுக்கான ஒரு வேலைதான் அதெல்லாம். ஸோ அப்படியே நம்ம வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருந்து சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசும் நம்மளுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அப்படின்றதை இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா காதலுடன் திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிறேன். திரும்பவும் 7 மணிக்கு அழகான பாடல்களோட, அதுவும் உங்களுக்கு பிடித்த பாடல்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஜே தமிழ் விழி. இணைந்திருங்கள் 101.4, இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேகா அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்டநாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: One, and...

சென்னை, யூ ஆர் லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணி சென்னை ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம் ரெயின்போ 101.4. டுடே இஸ் 3rd August, மண்டே, அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். எஸ், டுடே இஸ் 3rd August, 3/8/2026, and the significance of the day is Adi Pirku and World's Best Feeding Week, 1st August 2026 to 7th August 2026. Yes, World Breastfeeding Week, 1st August 2026 to 7th August 2026, and today is Adi Pirku. Adi Pirku means everything will

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸனிங் டு ட்ராக் டைம் வெஸ்ட் மியூசிக் ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஐம் கோயிங் டு பிளே ஃபார் யூ இஸ் 50 சென்ட் இண்டா கிளப். ஹியர் கோஸ் இட்.

இஸ் ஆல்மோஸ்ட் 6:57 ஆன் த கிளாக் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு மூவ் அண்ட் த லாஸ்ட் ட்ராக் ஃபார் டுடே வுட் பி ஃப்ரம் மெட்டாலிகா, நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். அண்ட் டுடே இஸ் த பர்த்டே ஆஃப் ஜேம்ஸ் ஹெட்ஃபீல்ட். ஹீ இஸ் 63 இயர்ஸ் ஓல்ட். இஸ் அ கிட்டாரிஸ்ட், வோக்கலிஸ்ட் அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் த கிராமி அவார்ட் வினிங் ஹெவி மெட்டல் பேண்ட் மெட்டாலிகா. அண்ட் ஐம் கோயிங் டு, தட்ஸ் வை ஐ எம் ஜஸ்ட் பிளேயிங் மெட்டாலிகா, நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். எஸ். And it's time for me to leave. I'll be back by 8:30 on the Music by the Bay Western Music Show. You can call me and you can ping me your request on the Facebook of Chennai FM page. And I will just play everything for you. And Monday Blues, let's move. What of this Monday Blues? And life is short and thin like a thread. So always fill it with happiness. Always yours. Signing off with love, Ajay Rekha. Love you lots in this sense. Love you lots till my last breath of my life.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

பள்ளி நாளை கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு உங்க எல்லாரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது ஆர்ஜே தமிழ் விழி. நிகழ்ச்சியில வந்து நேர் கால் பண்றதுக்கு முன்னாடி கருத்துமா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஏ ஆர் ரஹ்மானோட இசையில வைரமுத்துவோட வரிகள்ல உனி கிருஷ்ணன் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: 7 ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 அல்லது 295-2-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க சத்யநாராயணன் சார்.
1: பார்வை ஒன்றே போதுமே படம்.
0: ஓகே,
1: பாடல் வந்து அசைந்தாடும் காற்று அந்த பாடல்.
0: ஓகே, இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா?
1: ஐயோ ஆமா மேடம், உன்னிகிருஷ்ணனும் ஜானகிமாம் பாடிப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்.
0: ஓகே சூப்பர், அப்ப இந்த பாடல கேட்கலாமா?
1: நான் கேட்கலாம் மேடம்.
0: நன்றி. இப்பா விஜயோட வரிகள்ல பரணியோட இசையில உன்னிகிருஷ்ணன், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல் பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 101.4 நாளில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கீங்க. சாட் வித்து பாட்டு 7:13 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சூலைமேட்லேருந்து நூர் முகமது பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்கள் சார்.
1: படம் தண்ணீர் தண்ணீர்.
0: ஓகே,
1: அதில் வந்து மேகம் திரள் அடி மின்னிருட்டு கம்புதடி.
0: ஓகே, இந்த பாடல் கேட்கலாமா? யாருக்காக இந்த பாடல் கேட்குறீங்க? உங்களுக்காக தானா?
1: எனக்காக தான் மேடம்.
0: உங்களுக்காக தானா? ஓகே, நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, நூர் முகமதுக்காக இந்த பாடல். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி இருவரோட குரல்ல பாடல் வர இருக்கு. கண்ணதாசனோட வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில. தண்ணீர் தண்ணீர் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்க கேட்டு இருக்கீங்க. அந்த பாடலை நான் உங்களுக்காக பிளே பண்ணிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். சிங்கம் கோணிமேட்டில் குமார் பேசுறேன் மேடம்.
1: ஓகே சொல்லுங்க குமார் சார், என்ன பாடல்? மலேசியா வாசுதேவன் கிருஷ்ணமூர்த்தி இருவரோட குரல்ல, கங்கை அமரனோட வரிகள்ல இளையராஜா, இசையில தூரல் நின்னு போச்சு திரைப்படத்துல இருந்து பாடல் வர இருக்கு. சுகுமாருக்காக இந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: சொன்னானுங்க சாமி.
1: பங்கஜம் என்னடா பங்கஜம், என் மங்களத்தை பத்தி பாடுறா?
0: மங்களம் கடைசியில தானுங்க பாடணும்.
1: நான் சொல்றேன் முதல்ல பாடுறா.
2: இன்னும் அட்வான்ஸ் வாங்கலீங்களே?
1: அட்வான்ஸ் ஆகுது கிட்வான்ஸ் ஆகுது தள்ளிக்கடா, நாங்களே பாடுறோம். மாமா
3: மாப்பிள்ள
1: நீ ஆரம்பி.
3: மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பேவட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுவாவி பசங்க. என்னருவ என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன, என் குஸ்து என்ன பஸ்கி என்ன தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன் என்ன செய்வேன் மாப்பிள்ள? இதுக்கு மேல நீ எப்ப?
1: அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா? ஏன் சோக

0: சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க பொன்ராஜ் சார், என்ன பாடல்?
1: எனக்கு வந்து படம் வந்து தெனாலி.
0: ஓகே.
1: அதாவது இந்த ஒரிஜினல் பூவோட அந்த சருகை பூ இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப அழகா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தல தள தளன்னு மினுங்கும் இருட்டுல கூட, அப்படி காத்துல பூ மாதிரி பறக்கும். அத வந்து கவிஞர் அழகா சொல்லியிருப்பாரு, ஜன்னல் காற்றாகி வா ஜருகை பூவாகி வா. அந்த ஜன்னல் காத்து அழகு, அந்த சருகை பூவும் அந்த அழகு அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருப்பாரு அந்த பாட்டு.
0: நீங்களே வந்து ஒரு பாடலுக்கு வந்து ஒரு கவித்துவமா அழகா சொல்லிட்டீங்க. ஓகே, அந்த பாடலை கேட்டுலாமா?
1: நன்றி.
0: இருவரும் இணைந்து பாடிய பாடல் தெனாலி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தான். அடுத்த பாடல் என்ன கேட்க போறோம் அப்படின்றத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னை ஏழு கிணறு சேவா பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு வந்து பலே பாண்டியா பழைய படம், அதுல வந்து நீயே உனக்கு நிகரானவன் ஒரு பாட்டு. இந்த பாட்டுல வந்து எம்ஆர் ராஜா அவரு முகத்தை அஷ்ட கோணத்துல மாத்துவாரு. அது ஒண்ணு. மாமா மாப்பிளே, மாமா மாப்பிளேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கலடா பண்ணாங்க. ரொம்ப அருமையா இருக்கும்.
0: ஓகே, இந்த பாடல ரொம்ப என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்காக தான் நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லாம ஸ்ட்ரைட்டா பாட்டுக்கு போயிட்டீங்க.
1: நன்றி.
0: குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு, இணைந்திருங்கள்.

தஜம் தஜம் தஜம் தஜம் ஆளுகளை

தாத்தா ஜம் ஜம்

0: தக்க தண்டி கிண்ணத்தோ மாப்பிளே
1: தனி பபாக சகப மாமா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நன்றி. பழனி பாரதியோட வரிகள்ல உதித் நாராயணன் சாதனா சர்க்கம் இருவரோட குரல்ல இந்த பாடல் வர இருக்கு, இணைந்திருங்கள்.

0: சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. அழகழகா உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது யாரோட கால் வருமே, நம்ம கால் எப்படியாவது அட்டன் பண்ணிட மாட்டாங்களா, நம்ம பாட்டு கேட்டுற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு படபடப்பு இருக்கும். அடுத்த கால் நம்மளோட தான் இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே, ஒரு எதிர்பார்ப்பிலே ஒரு கால் அட்டன் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச பாடல் வந்து நம்ம ரேடியோவில் கேட்குறோம் அப்படின்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷம் தான் இப்போ வந்து நேயர்கள் வாக்கிய நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், நிகழ்ச்சியில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வாலியோட வரிகள்ல வித்யாசாகர் இசையில இந்த பாடல் வர இருக்கு. சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு நேர் என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்
1: மேடம்.
0: ஓகே கலா மேடம், என்ன பாடல்?
1: சின்ன மலர் படம்.
0: ஓகே
1: நன்றி.
0: நன்றி. அருண்மொழி எஸ் ஜானகி இருவரோட குரலில் தான் சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திலேருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. திரும்பவும் 9 மணிக்கு சுற்றான பாடல்களோட உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஜே தமிழ்மொழி. இணைந்திருங்கள் இந்த ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

நேயர்கள் கவனத்திற்கு இன்னும் சில நொடிகளில் கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த வானொலி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.
1: குட் ஈவினிங் சென்னை, புதுச்சேரி அண்ட் கோயம்புத்தூர். யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக், 101.4 எஃப்எம் ரெயின்போ, 102.8 எஃப்எம் புதுச்சேரி, 103 எஃப்எம் கோயம்புத்தூர். ஷார்ப் 8:30 PM ஆன் த கிளாக் அண்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ ஷோ, மியூசிக் பை த பே, வெஸ்ட் மியூசிக், லிஸ்னர்ஸ் சாய்ஸ். இஃப் யூ ஹாவ் எனி ரிக்வெஸ்ட் லிஸ்னர்ஸ், யூ கேன் ஜஸ்ட் கால் மீ அட் 044-298-60038 அண்ட் 044-295-20554. And if you have any requests too, you can drop your requests at the Facebook page of Chennai FM Rainbow 101.4. Wow, today is 3rd August 2026 and it's a Monday, and the significance of the day is today is Adi Pirku. It means whatever you do this day, everything will grow and flourish like anything. Fine. It is basically Hinduism, and today is World Breastfeeding Week. This week is World Breastfeeding Week, 1st August 2026 to 7th August 2026. Yes, it's really good feeding the baby. The mothers are lovable and the gifted ones, and the babies are too. And coming up, first track is from Metallica, Nothing Else Matters. It's a request from Christina. Christina, listen to the track and enjoy it.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

91.4 கேட்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான இரவு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களோட இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் நினச்சிக்கிங்க, 1:02 ஆக போகுது. நிகழ்ச்சியில் வந்து அழகழகான பாடல்கள் உங்களுக்காக வரிசையை காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் சமர் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. ஒரு பொண்ணை வந்து அழகாக வர்ணித்து அவளுடைய எப்படி சொல்கிறது, அவள் நடந்த அழகு, சிரித்த அழகு, நின்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ரசனையோடு இந்த பாடல் வரும். நாமுத்துக்குமாரோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் நரேஷ் ஐயர் பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 91.4.

பிரகாஷ் ஐந்தவ் இருவரும் இணைந்து பாடிய பாடல் நாமத்துக்குமாரோட வரிகளில் ஜிவி பிரகாஷோட இசையில் தலைவா திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 9:12 ஆயிடுச்சுக்கு, கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அப்பா மகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே இந்த பாடல் தான் கண்டிப்பாக முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அதில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே நாமத்துக்குமாரோட வரிகளில் வந்திருக்கும். இப்படி ரொம்ப அழகாக வந்து குழந்தை அப்படின்னு சொன்னாலே அந்த குழந்தையோட முகம் அதோட சிரிப்பு வந்து எதுக்குமே ஈடாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் அந்த குழந்தையோட சிரிப்பு, அது என்னதான் வளர்ந்து பெரிய பிள்ளை ஆனாலும் கூட அந்த சிரிப்பு, அந்த ஒரு முகம் அப்படின்றது எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான் இல்லையா? ஸோ வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவு வந்து எவ்வளோ வெளிச்சம், எவ்வளோ அழகானது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அதை விட அந்த குழந்தைக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவு வெளிச்சம் அந்த நிலவை வந்து கோச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தைக்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரியான வரிகள் தான். உன்முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி, அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி அப்படின்ற அழகான வரிகளை நாமத்துக்குமார் எழுதியிருப்பாரு. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில ஸ்ரீராம் பார்த்த சாரதி இவங்களோட குரல்ல தான் தங்கமீன்கள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வரையிருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

விஜயேசுதாஸ் ஏபி பூஜா இருவரோட குரல்ல யுகபாரதி வரிகள்ல டீமான் இசையில வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:21 ஆயிற்றுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யுகபாரதியோட வரிகள்ல வேல்முருகன் குரல்ல யுவன் சங்கர் ராஜா இசையில கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவனை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகையாக பணித்திடுவாயா பாபை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

கமலஹாசன் வரிகளில் கமலஹாசன் சங்கர் மகாதேவன் இருவரோட குரலில் விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:32 ஆயிட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஹரிஹரன் ஸ்வர்ணலதா இருவரோட குரலில், பா விஜயோட வரிகளில் பரணி இசையில், பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

ஜெகபாரதியோட வரிகளில் டீமான் இசையில் பல்ராமோட குரலில் தேசிங்க ராஜா திரைப்படத்திலிருந்து தான் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 9:43 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் கார்கியோட வரிகளில். வணக்கம் சென்னை திரைப்படத்திலேருந்து பாடல் வர இருக்கு, இணைந்திருங்கள்.

படத்தோட வரைகள்ல டீமான் இசையில பாயும் புலி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:52 ஆயிற்று. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வின்னர் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காங்க. பா விஜயோட வரைகள்ல யுவன் சங்கராஜா இசையில. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்புலி 101.4.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல பழனி பாரதியோட வரிகள்ல தேவா இசையில மனோ அனுராதா ஸ்ரீராம் இருவரோட குரல்ல நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. கேட்டு நினைத்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரிவைண்ட். ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான இரவு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 10:01 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் அழகழகான ஓல்டு மெலோடி சாங்ஸ் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் வரக்கூடிய பாடல் கேஜே ஏசுதாஸ் பாணி ஜெயராமோட குரலில் மும்மேதா வரிகளில் யாரோ எழுதிய கவிதை திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

வாலிவுட் வரைகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் யார் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். 10:11 ஆயிட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பி லீலாவோட குரலில் யானை வளர்த்த வானம் பாடி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

திருப்பத்தூர் ராசுவோட வரிகளில் விஜயரமணியோட இசையில் யாகசாலை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:20 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வாட்ச்மேன் வடிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இருவரோட குரலில் இந்த பாடல் தேவாவோட இசையில்.

விவசாய திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பேசும் சில இருவரோட குரலில் உடுமலை நாராயண கவியோட வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:28 ஆயிட்ருக்கு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து பேசும் சிலாவோட குரலில் கே வி மகாதேவன் இசையில் பாடல் வரை இருக்கு. இணைந்திருங்கள்.

திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:37 ஆயிற்று. ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கண்ணதாசனோட வரிகள்ல, கே வி மகாதேவன் இசையில, டி எம் சவுந்தரராஜன் குரல்ல, சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருக்க

ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி, ராணி மகாராணி ராஜ்ய

0: கணத்த ராணி, நேற்று வரை வீதியிலே நின்றிருந்த ராணி, இளமைதனை மறந்துவிட்ட தலை கணத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொழுதிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொழுதிருக்கும் ராணி,
1: அழகு பொம்மை போல வந்து கொழுதிருக்கும் ராணி,
0: ராணி மகாராணி
2: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேக

0: கடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி.

0: பே சுசீலா குரலில் கோவர்த்தனம், இசையில் பூவும் போட்டும் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:44 ஆயிட்ருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. டிஎம் சௌந்தரராஜனோட குரலில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் இணைந்திருங்கள். இது ரெயின் பேஃபம் 101.4.
1: Lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai l

நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:50 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 1.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நாடோடி திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், TM சௌந்தரராஜன், P சுசிலா இருவரோட குரலில் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

10:54 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கீங்க 10:54 கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. பி சுசிலா குழுவினர் இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகளில் வி குமாரோட இசையில் இந்த பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. மறுபடியும் வேறு ஒரு நாள் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஜே தமிழ்வழி. கிட்ட இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. எங்கள் எல்லாமே சமத்துள்ள

பருவம்

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: நேயர்கள் கவனத்திற்கு. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு 11:00 முதல் காலை 5:54 வரை இருக்காது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 11:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை இணைய இருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரவு பொழுதை இனிமையாக்கும் பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒரு தொகுப்பான பாடல்களை கேட்க போகிறோம். அதாவது தமிழ் மொழி இலக்கணம் மிகுந்த செழுமை நிறைந்தது. இதில் அடுக்கு தொடர் என்று நம் இலக்கணத்தில் படித்திருப்போம், தெரிந்திருப்போம். அதாவது ஒரு சொல் 2 இல்லைனா 3 முறை தொடர்ந்து வந்தால் அது அடுக்கு தொடர், அதை பிரித்தால் அது பொருள் தரும் அப்படிங்கிறத. அந்த வரிசையில் சின்ன சின்ன அப்படிங்கிற வரியில் தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி நினச்சிருப்பீங்க, சின்ன சின்ன அப்படின்னு தொடங்குகிற பாடல்கள் எவ்வளோ பாடல்கள் நம்ம மனசில் நினச்சி வந்துட்டு இருப்போம். அந்த பாடல்கள் தான் இன்றைக்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கின்றன. ஆசைகளில் பெரிய ஆசைகள் இருந்தாலும் சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஆசைகளை நம்ம பெரிதாக வளர்த்து அது நமக்கு மிகவும் அந்த கனவுகளையும் அந்த ஆசைகளையும் வெளிப்படுத்தும் விதம் இருக்குதே, அருமையாக இருக்கும். அந்த பாடல் தான் நீங்கள் நினைத்த பாடல் தான் முதல் பாடலாக நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். மின்மினி குரலில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகள், ரோஜா படத்திற்காக.

கேட்டு பாடல் எத்தனை முறை கேட்டிருப்போம், எத்தனை முறை கேட்டாலும் அந்த பாடல் வரிகள் அப்படியே மனசுக்குள்ளே திருக்குறள் மாதிரி பதிந்து கிடக்கும். எப்பொழுது எழுப்பி கேட்டாலுமே, எப்போது அந்த பாடலை பற்றி கேட்டாலுமே அந்த பாடலேருந்து அந்த பாடல் வரிகள் வரும், இந்த வரிகளில் இந்த காட்சிகள் வரும், அந்த பாடலின் இடையில் ஏ ஆர் ரஹ்மானுடைய அந்த ஏழையிலோ வரும், எல்லாமே கேட்டு ரசிச்சிருக்கும். பல முறை ரசித்தாலும் அந்த பாடல் வரிகள் இன்றைக்கும் மனசுக்குள்ளே நின்றுட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லி என்னென்ன ஆசையெல்லாம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வயலில் பட்டியலிட்டிருக்கார் பாருங்கள். வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களையெல்லாம் தொட்டுவிட ஆசை. அதற்கு அடுத்த வரியாக என்ன எழுதியிருப்பார், சோகங்களையெல்லாம் விட்டுவிட ஆசைன்னு சொல்லியிருப்பார், கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசைன்னு சொல்லியிருப்பார், மீன் சேற்று வயல் ஆடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றி விட ஆசை அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் வரிகளை அவர் சில வரிகளெல்லாம் நான் நிறைய வரிகள் எழுதி கொடுத்தேன். அந்த வரையில் நம்ம பாடலின் நேரத்துக்காகவும் மெட்டுக்காகவும் சில வரிகள் பாடலிருந்து எடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி சில வரிகள்லாம் சொல்லியிருப்பாங்க. வானவில்லை கொஞ்சம் உடுத்திக்கொள்ள ஆசை, பனித்துளிக்குள் நானும் படுத்துக்கொள்ள ஆசை, சித்திரத்தின் மேலே சேலை கட்ட ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீன் பிடித்து மீண்டும் ஆற்றி விட ஆசைங்கிறது ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை தான். நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சி சின்ன பருவங்களில் அந்த ஓடையில் குளத்தில் ஆற்றுலலாம் பிடிச்சிட்டு வருமோ, அந்த மீனை ஆற்றில் விடணும் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து புதுக்கவிதையாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு கவிஞருக்கு உள்ள அந்த கவித்துவத்தையும் அந்த ஒரு ஜீவன் உள்ள அந்த விஷயத்தையும் அந்த பாடலை அழகாக தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசை தான் சொல்ல வேண்டாம் பாடலை கேட்டு ரசித்தோம்.

தன் தலைவன் மீது உள்ள ஒரு காதலனுடைய வெளிப்பாடு, என்ன என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும்னு அந்த ஒரு அணிலிடம் ஒரு தூது கேட்பதாக அந்த பாடல் வரிகளை, அந்த வைரமுத்தினுடைய கற்பனை வரிகளில் அந்த பாடல் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அந்த பாடலுக்கு இசை தேவா அவர்களுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். சின்ன சின்ன அந்த வார்த்தையில் சின்ன சின்ன பனித்துளி சிந்தி விழும் சோலைக்குள்ளே அப்படின்னு சொல்லி பனித்துளியிடம் கேட்பதாகவும் அணிலிடம் கேட்பதாகவும் அந்த பாடல் வரிகளை அழகாக அமைச்சிருந்தாங்க. நேரம் இரவு 11:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ்ஃபம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். சின்ன சின்ன அந்த அடுக்கு தொடர் வந்தோடனே மனசுக்குள்ளே நினைச்ச பாடல். இன்றைய காலகட்டத்தில் இப்போதே சொல்லலை, சின்ன சின்னதாக மழை துளிகள் அங்கங்கே பெய்து கொண்டு தானே இருக்கிறது. அதனால் சின்ன சின்ன தூரல் என்ன அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், செந்தமிழ் பாட்டு படத்திற்காக.

வானத்திலிருந்து மழை பெய்யும் போது சின்ன சின்ன துளிகளாய் பெய்து பிறகு பெரும் வெள்ளமாய் பிரவாகமாய் பெருத்து நதி வழியாக கடலுக்குள் வந்து சேர்கிறது. இந்த பாடலும் முதலில் துவங்கும் போது அப்படி தான் சின்ன சின்னதாக கேட்டு அந்த பாடலை கேட்கும்போது அப்படியே ஒரு மழைக்காலத்திற்குள் சென்று வந்த மாதிரி இருந்தது. அந்த பாடலின் இணைக்குரலாக கே ஆர் அனுராதா அவர்கள் அவங்க அந்த பாடலோடு இணைந்து அந்த பாடலை அழகுபடுத்தியிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவினுடைய இசையில் கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான். உனது தூறலும் இனிய சாரலும் தீண்டும் தேகம் சிலிர்க்குதம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த வரியை சின்னதாக கரெக்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பாடலை ரிப்பீட் பண்ணி பாடும்போது அந்த பாடல் அந்த பேப்பர் வந்து தண்ணியில் விழுந்துடும். அதன் பிறகு அந்த பாடலை பாடுற மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கும். மனசுக்குள்ளே என்றைக்குமே அந்த பாடலை கேட்கும்போது மழையும் வந்தம் பாடலும் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தான். மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ இங்கே வருவதில்லை. வெடித்த பூமியும் வானம் பார்க்கையில் நீயோ கண்ணில் தெரிவதில்லை. உனது சேதியை பொழியும் தேதியை முன்னால் இங்கே யார் அறிவார் அப்படின்னு மழையை பற்றி ஒரு கேள்விகளும் மழையினுடைய வர்ணனைகளையும் மிக அழகாக அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா செந்தூர பாண்டி படத்திற்காக மனோ ஸ்வரலதா குழுவினர் பாடிய பாடல்.

வார்த்தைகளில் நிறைய பெரியதாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்னதாக இருக்கும்போது அந்த சின்ன சின்ன அந்த வார்த்தைகளில் பாடல்கள் கேட்பது ஒரு மகிழ்ச்சி தான். அந்த வகையில் கேட்ட பாடல் சின்ன சின்ன செய்தி சொல்லிவிட்டு ஒரு காதலுக்கான அழைப்பையும் விடுத்துவிட்டு அந்த அன்பு மனங்கள் பாடக்கூடிய அந்த பாடல் வரி நான் கேட்டோம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு தேவாவின் இசையில் சின்ன சின்ன இந்த பாடல்கள் வரிகளை கேட்கும்போது மனசுக்குள்ளே நிறைய பாடல்கள் வந்து வந்து போயிருக்கோம். அந்த வகையில் நேர்கள் விரும்பி கேட்ட விருப்பமான ஒரு பாடல் இடம் இருப்பது. அடுத்ததாக மௌனராகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா.

சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவியது தன் மனதில் எண்ணிய காதல் இன்பங்களை அழகான பாடல் வரிகளாக கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தாங்க. பாடல் இசை இளையராஜா தான் சொல்ல வேண்டாம். இந்த பாடலுடைய அந்த பீஜம் பின்னாடி கேட்குற அந்த ரிதமிக் இசை, நம்ம பள்ளியில் படிக்கும்போது என் நண்பன் ஒருவர் அந்த பாடலை பாடும் பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இசையை அவர் தனித்துவமாக அந்த இசையை ஒலிப்பார். அந்த இசையும் அந்த காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குயிலினுடைய ஓசையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். மன்னவன் பெயரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண காண அப்படின்னு சொல்லும்போது அந்த இடையில் அந்த கோரஸ் குழுவினர்கள் அந்த அந்த ஒரு இசையும் அந்த பாடலை இன்னும் ரொம்ப அழகாகவும் பாடி பார்க்கவும் கேட்டாலும் எத்தனை முறை நமக்கு மனசுக்குள்ளே அந்த பாடல் நின்றுட்டே தான் இருக்கும்.

நேரம் இரவு 11:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். சின்ன சின்ன குயிலிடம் கேட்ட கேள்வியை சின்ன சின்ன கிளியிடம் கேட்கிறார் தன் தலைவி. தன்னை பற்றி எப்படி நினைப்பாள், அவள் எப்படி இருப்பாள் என்பதை பற்றிய சில தேடல்களுடன் பாடல் கேட்க போகிறோம். கண்ணெதிரே தோன்றினால் படத்திற்காக ஹரிஹரன் சோபனா பாடியது.

11:41. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு உறங்க சென்றாலும் பாடல்கள் கேட்டுக்கொண்டது வித் பாரதியினுடைய மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக கமெண்ட் போட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நேர்கள்லாம் அவளாக கமெண்ட் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். செல்வராஜ் அவங்க சென்னையிலேருந்து, நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சின்ன சின்ன பாடல் கேட்டு அந்த பாடலை குறிப்பிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ரஹ்மான் அப்துல் மணலி புதுநகர்லேருந்து அவங்க வந்து எஸ் ஜானகி அவர்களின் மௌனராகும் பாடலும் கண்ணெதிரியை தோன்றினால் படுத்த சின்ன சின்ன கிளிய பாடலுக்கு குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒலித்த முதன் முதலாக ஒலித்த பாடலேருந்து சின்ன சின்ன தூரல் என்ன பாடலையும் குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, அடுக்குமொழி பாடல் சின்ன சின்ன ஆசை, ஆரம்ப பாடல் அருமைன்னு சொல்லி இந்த கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜாமோகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பழனி பாரதி ஐயப்பன் தங்கிலிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா அவங்க இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கும் அந்தோனிராஜ் மனசு மயங்கும் அடுக்கு தொடர் பாடல்கள் தொகுப்பு சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் பாடல்கள் தெரிவிச்சிருக்காங்க. செல்வகுமார் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. சின்ன சின்ன மழை துளிகள் கேட்டோம், சின்ன சின்ன வண்ணக்குயில் கேட்டோம். அடுத்ததாக சின்ன சின்ன மேகம் என்ன கவிதை பாடுதோ அப்படிங்கிற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். தேவராகம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரலில்

கவிதை பாடும் மேகம் அது தேவராகமாக மாறும். கொள்ளை அன்பில் ஆத்மராகம் உதயமாக மாறும், அதுவும் தேவராகமாக மாறும். இந்த ராகம், இந்த பாடல் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதி கீரவாணி இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அடுக்கு தொடராய் அமைந்த சின்ன சின்ன என்ற வார்த்தையில் அமைந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜகுமாரன் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பாடல்.

மனங்களுக்குள் சில நேரங்களில் சில ஊடல்கள் வரும்போது தூதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தூதில் சொல்லும் விதமாக அந்த பாடல் அமைந்திருந்தது. ஆர் வி உதயகுமாரின் பாடல்வரிகள், இளையராஜாவினுடைய இசையில். சொல்லால் விளைந்தது இந்த சொந்த கதைதானே, பூவே நீ கேளடி, பெண்மேல் வருத்தமில்லை நெஞ்சில் என்ன பாரம், நீயே போய் குறடி அப்படின்னு ஒவ்வொரு இவங்களும் அவங்களும் அந்த கேள்வியும் கேள்விக்கு பதிலான பாடல் வரிகளாக அந்த பாடல்வரிகள் இருந்தது. கண்ணிமையை மீறும் ஈரம், கண் இவள் சோகம், போகும் வெண்ணிலவை மூடும் மேகம், விட்டு விலகாதோ தூரம் அப்படின்னு சொல்லி பாடல் முடிக்கும்போது அந்த இரண்டு பேருமே, ஏசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் அந்த பாடலை ரொம்ப அந்த சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடிப்பாங்க. பாடலோட இசையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சின்ன சின்ன அடுக்கு தொடரில் அமைந்த பாடல்கள் நிறைய நம் மனதுக்குள் வந்து விட்டு தான் இருக்கிறது. இந்த நேரத்தின் காலம் கருதி இந்த பாடல்கள் தொகுப்பை இத்துடன் இந்த பாடல் நிறைவு செய்யலாம். அடுத்ததாக வரக்கூடிய நிறைவு பாடல் கே ஜி ஏசுதாஸ் குரலில் பூவிழி வாசலிலே படத்திற்காக.

நேர்களை, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேர்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய் ஹிந்த்.

நேர்களை நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

சந்திப்பேனே. அந்த வேலை போனதில் இந்த சேவையில் காலத்தை கழிப்பேனே. ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா?

அண்ணன் நடை நடந்து அழகாய் ஆடி வரும் ரோஜா, சின்ன சின்ன ரோஜா, சிங்கார ரோஜா, அண்ணன் நடை நடந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்
2: போட்டி நட

நில்லடிமானே போக்கிரி பெண்ணே பெண் பே உனை பார்த்தா நாளொரு மோகம் ஏறிடும் கண்ணே அதுதான் அடங்காதா அடியாத்தி பட் பட் பட் பட் விலகாதே ஜட் ஜட் ஜட் பட் போ பெண்ணே மயக்கங்கள் எதுக்கு நான் கூட காட்டுக்குள்ளே பாட்டு

மாதிரி தேன் மொட்டு தான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டு தான், உருகுது மருகுது குழந்தை மனமும் குறும்புத்தனமும் இனிமையும் கொடியிலே அரும்புதான். குளிரும் மழையில் நனையும் பொழுது சொல்லம்மா சொல்லம்மா வெட்கத்தி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: I think I'm in love with you. No. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். துவக்கமாக குமாஸ்தாவின் மகள் படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல், பூவை செங்குட்டுவன் எழுதி, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்.

0: நேர்களை நேரம் காலை 4:10. நேர்களை நீ கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய், ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேர்களை நேரம் காலை 5 மணி. நேர்கள் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். முதலில் ஸ்ரீ சதானந்த சரஸ்வதி சுவாமிகள் இயற்றி சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ கந்தகுரு கவசம் கேட்கலாம்.

நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்திலே அசையாது.

கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானெனதற்ற மெய்ஞானம்.

தந்தா அபயமென்றலருகிறேன். அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன். அட்டமா சித்திகளை அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையா.

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து, நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து, பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய். அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ. சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள. சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய், சிவானந்தம் தந்தருளி சிவ

தன் காக்கட்டும் நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழுமனத்தோடைத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில்.

முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபி

சிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான், இந்திரியமடக்கி இருந்து மறிகிறேன் நான், மனதை அடக்க வழி

பாவத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை, இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ, என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே. அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா, வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள்ள.

வில் உறையும் அருகுருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு.

பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோட என்னை களிப்புறச் செய்திடமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்கமுழு கருணையையும் தவத்

அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்த குரு, ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்த குரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

சித்தால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞானஸ்கந்த குரு கவசமிதைப்பார்.